5:34 ஆயிட்டு இருக்க வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் ஒருவர் எப்பவுமே எதுவா இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்கிட்ட எல்லாத்துக்குமே ஆறுதல் தேடக்கூடிய ஒரு அன்பரா இருந்திருக்காரு. நண்பர்கள் அப்படின்னாலே அதுக்காக தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப வலுவாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா எதுவா இருந்தாலுமே ஒரு அளவு தான் இல்லையா. அதே மாதிரி ஒரு முறை என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது, அதை போய் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி கேட்குறாரு. நான் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல நண்பா, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நண்பருடனே அவர் சொல்கிறதெல்லாம் எப்போவுமே ரொம்ப பொறுமையாக, எதுவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப அமைதியாக நிதானமாக கேட்கக்கூடிய ஒருவர். நண்பர்கள் அப்படின்னாலே அப்படி தானே. இருந்தாலுமே கூட இவர் எப்பவும் தினம் தினமும் ஒரு ஒரு விஷயங்களை போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாமே ஒரு அளவு தானே அப்படிங்கிறப்ப இவருக்குமே வந்து என்னடா இது, தன்னுடைய நண்பன் தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களோடவே வராரு, இவ்வளோ சிரமத்தில் இருக்காருங்கிற ஒரு கவலை வந்துடுது. சரி, நண்பனுக்கு வந்து எப்படியாவது நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு இவர் ஒரு எண்ணத்தை முயற்சி செய்கிறார். என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய நண்பர் கஷ்டத்தில் இருக்கேன்னு வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லி ஆறுதல் கொடுத்துருப்பாரு, எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி உதவியிருக்காரு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:40 ஆகக்கூடிய வேலையில இசையமதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். தன்னுடைய நண்பர் வந்து இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அழுத்து போன அவரும் சரி நண்பனுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு யோசனைக்கு போறார். யோசனை செஞ்ச அவர் ரெண்டு பேரும் நின்றுனால ஒரு கிணறுக்கு பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நண்பர் தொடர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறார். இதை கேட்டு அழுத்து போன இன்னொருவர் என்ன பண்ணுறாரு, சரி நண்பா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தானே செய்யும், நீ ஒன்று பண்ண, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து கையில் ஏந்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடடா நண்பன் நமக்காக ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரே, இதை பண்ணால் கஷ்டம்லாம் தீந்துரும் போல இருக்கு, அப்போ நம்ம நிச்சயமாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரும் கை நிறைய தண்ணி ஏந்தி பிடிச்சு நிற்கிறாரு கிணத்துல. எவ்வளோ நேரம் அதே மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு, அவருடைய கஷ்டம் தீர்ந்துடுச்சா என்ன? தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா, இணைந்திருங்கள்.

5:45 ஆயிட்டிருக்க வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நண்பர் சொல்லிட்டாரு, கை நிறைய தண்ணீரை ஏந்தி கிணத்துல பக்கத்துலேயே நின்றுடு அப்படின்னு சொல்லி. நின்றுக்கிட்டே இருக்காரு. அவருடைய வார்த்தையை நம்ம மீறிடக்கூடாத நண்பன் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டும், இதனால் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் இனி தீரும் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடவும் நாள் முழுக்க நின்றுக்கிட்டே இருக்கார். நாள் கடந்தும் போயிடுச்சு. ஒரு நாள் இரவு முழுக்க முழுக்க நின்றுக்கிட்டே இருந்ததில் பயங்கரமாக கையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக தன்னுடைய நண்பரை தேடி ஓடி போகிறார். போனவர் நண்பரை பார்த்து சொல்கிறாரு, நண்பா நீ பாட்டுக்கு பக்கத்தில் போய் நில்லு, கை நிறைய தண்ணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கிணத்து பக்கத்துலேயே விடிய விடிய நின்றுட்டேன், கை நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு. தண்ணி கீழே சொட்டாமல் வேற எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, என்னோடய கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு திரும்ப நண்பர் என்ன பதில் கொடுத்துருப்பார் தெரிஞ்சுக்கலாம். மறைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:51 ஆயிட்டிருக்க ஒரு வேலையில் இசையமதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நண்பர்கிட்ட ஓடி போய் கேட்குறாரு, நண்பா நீ எனக்கு மருந்தாக இருப்பேன்னு நான் நம்பி வந்தேன், ஆனால் நீ எனக்கு இப்படி உடல் வலியை கொடுத்துட்டியே, கையெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா, உடல்லாம் எவ்வளோ களைப்பாக இருக்குது தெரியுமா, என்னுடைய பிரச்சனைகள் தீரும்னு நினச்சி நான் வந்தேன், நீ என்னடானா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திரும்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறார். நண்பர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார், என்ன நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கு மேலே நிஜமாலுமே அக்கறை இல்லையா அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறார். உடனே நண்பர், நிறுத்து நண்பா, கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை நான் உன்னோட கையில் ஏந்தி நிற்க சொன்னேன், தண்ணி ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் அதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தானே முக்கியம் அப்படின்னு கேட்குறார். ஆமாம், அதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன சம்மந்தம்னு நண்பர் தொடர்றார். சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன சம்மந்தம் இருந்திருக்க போகுது, அப்படி இந்த விஷயத்த வச்சு அவரை எதை புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுக்கலாமே. இந்த இருங்கள், இது இசை அமுதம்.

5:56 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நண்பர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, ஆமாம் நான் சொன்னேன், நீயும் அதை செஞ்ச, கிணத்துக்கடியில் கையில் தண்ணீரை வச்சு நெல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணீர் வந்து நிஜமாலுமே ரொம்ப கனமாலாம் இருக்காது, வெயிட்லாம் அதிகம் இருக்காது, ஆனாலும் அதை எவ்வளோ நேரம் தாங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா. அதே மாதிரி தான் நண்பா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாத நாட்கள்னு சொல்லிட முடியாது, ரொம்ப குறைவான நாட்களாக தான் இருக்கும். நிச்சயமாக பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்ம எவ்வளவு நேரம் நம்மளுடைய மனசில் ஏந்தி நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமே. நீ அதை அந்த தண்ணீர் மாதிரி அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தேன்னு வையேன், ரொம்ப மனநிறைவோட மகிழ்ச்சியோடு நீ இருந்திருப்ப, அடுத்த கட்ட வேலைகளுக்கான நகர்வுகளை நீ பற்றி சிந்திச்சிருந்திருப்ப, உன்னுடைய முன்னாடி அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றின விஷயங்களும் கண் முன்னாடி வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நண்பரும் உணர்றாரு, ஆமாங்க நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனையாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, இது சிரமமாக இருக்குங்கிற விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனாலையோ என்னமோ அது நம்மளை விட்டு போகாமையே இருக்கும். நடக்கிறது நடக்கட்டும், நாமளும் நடப்போம், முன்னேற்ற பாதையை நோக்கின்னு நகர ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே சரியாயிடுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம இசையமுதம் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

கொடுப்பாள், அன்பர் சோரிடும் நல்ல செயல் தன்னை முடிப்பாள், அன்பர்

0: வளமுடன் நலமெல்லாம் தருபவளாம்.
1: நேரம் 6 மணி. நீ சென்னையிலிருந்து செய்தி சுருக்கம் அஞ்சலாக கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபைட்சிவில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. சேவை செய்திகள் தெரிந்து கொள்வோம். விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் மூலியமா நியமனம் செய்யப்படக்கூடிய அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகளில் 16/10/2026 வரைக்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டிருக்கு. அதன் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் வருவாய்த்துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய துறைகளிலிருந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மேற்படி துறை அலுவலர்களை உள்ளடக்கிய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழுவினால் பட்டாசு தொழிற்சாலை உரிமங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகள், அதோட தொழிற்சாலைகள் இயக்கங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள், தொழிற்சாலைகள் இயக்கப்படுவதை ஆய்வு செஞ்சு தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படுது. அதோட தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி பொதுமக்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அது பற்றின விஷயங்களை உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 04562252017 மற்றும் 10777 ஆகிய தொலைபேசி எண்களில் தகவல்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரால் அறிவிப்பு

0: வெளியாகி இருக்கு. இந்த தகவலை நாமளும் பயன்படுத்தலாம், மற்றவர்களுக்கும் பயன்படுத்த தெரியப்படுத்தலாம். இதுவரை சேவை செய்திகள் கேட்டோம்.
1: சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றன.

0: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: நம் ஒவ்வொருவரின் அன்றாட வாழ்வோடு உயிர் மூச்சோடு கலந்த ஒரு உன்னதமான தலைப்பு. உணவே மருந்து, மருந்தே உணவு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அடிப்படை தேவைகள் 3 என்பார்கள். உணவு, உடை, இருப்பிடம். இதில் முதலிடம் இருப்பது உணவு. அந்த உணவை நாம் இன்று எப்படி பார்க்கிறோம்? நாக்கின் சுவைக்காக பார்க்கிறோமா, அல்லது உடம்பின் நலனுக்காக பார்க்கிறோமா? நம் முன்னோர்கள் உணவை வெறும் பசி தீர்க்கும் பொருளாக மட்டும் பார்க்கவில்லை, உடலை காக்கும் உன்னத மருந்தாக பார்த்தார்கள். அதனால்தான் தமிழ் இலக்கியங்கள் உடம்பை வளர்ப்பதன் அவசியத்தை மிக உரக்கச் சொல்கின்றன. சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருமூலர் தன் திருமந்திரத்தில் மிக அழகாக பாடியிருக்கிறார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். உடல் அழிந்தால் உயிர் அழிந்துவிடும். உடல் நலமில்லாமல் போனால் நம்மால் எந்த ஒரு நற்சிந்தனையையும் மெய்ஞானத்தையும் பெற முடியாது. எனவே உடம்பை வளர்க்கும் வழியான நல்ல உணவை அறிந்து நான் என் உடம்பை காத்தேன், அதன் மூலம் உயிரை காத்தேன் என்கிறார் திருமூலர். உடலை காக்கும் அந்த உன்னத உபாயம்தான் நாம் உண்ணும் உணவு. சங்ககாலம் தொட்டே தமிழர்கள் உணவை மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு பல சான்றுகளும் இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனை என்று தனியாக எதுவும் பெரிதாக தேவைப்படவில்லை. ஏன் தெரியுமா? நம் வீட்டு சமையலறைதான் அன்றைய முதல் மருத்துவமனையாக செயல்பட்டது. அஞ்சரை பெட்டி தான் மருத்துவ பெட்டியாக இருந்தது. மிளகு, சீரகம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு, வெந்தயம் என நாம் சமையலில் இருக்கும்போது ஒவ்வொரு பொருளும் ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. மனிதர்கள் உணவின் தன்மையை ஆராயாமல் நாக்கிற்கு இனிமையாக இருக்கிறதா என்பதற்கு அள்ளி அள்ளி விழுங்குகிறார்கள். உணவின் அளவறிந்து உண்ணாமல் நாவின் சுவைக்கு மட்டும் அடிமையானால் பின்னாளில் அவர்கள் நோயால் துன்புறுவார்கள் என்று அன்றே எச்சரித்து உள்ளது தமிழ் இலக்கியம். இன்று நாம் என்ன செய்கிறோம்? பீட்சா, பர்கர், பாக்கெட் உணவுகள் என நாக்கின் சுவைக்காக உடல் கேடு விளைவிக்கும் உணவுகளை தேடி தேடி உண்கிறோம். அதன் விளைவுதான் இன்று சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற வாழ்வியல் நோய்கள் சிறு வயதிலே நம்மை துரத்துகின்றன. திருவள்ளுவர் அவர் மருந்து என்ற அதிகாரத்தில் 10 குறள்பாக்களை பாடியிருக்கிறார். ஒரு மருத்துவர் படிக்க வேண்டிய அத்தனை வாழ்வியல் நெறிகளையும் அதே ஒரு அதிகாரத்தில் அடக்கியிருக்கிறார். வள்ளுவ பேரரசன் மிகினும் குறையாயினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் எண்ணிய 3 ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ நூல்கள் சொல்லும் வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 நாம் உண்ணும் உணவாலும் செய்யும் செயலாலும் அளவுக்கு மிகுந்தாலும் அல்லது குறைந்தாலும் நோய் உண்டாகும் என்கிறார். அப்படியானால் நோய் வராமல் தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவரே வழி சொல்கிறார். மருந்தென வேண்டாம் யாக்கை அறிந்து ஈதும் அற்றது போற்றி உணின். ஒருவன் முன்பு உண்ட உணவு நன்றாக செரிமானமானதுக்கு அறிந்து அதன் பிறகு அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். அவனுடைய உடம்பிற்கு மருந்து தேவையில்லை. செரிமானம் ஆவதற்கு முன்பு உண்பதுதான் மருந்து. உணவின் அளவை எப்படி தீர்மானிப்பது? அதையும் வள்ளுவர் சொல்கிறார். ஆற்றல் அளவறிந்து உண்க, அது உடம்பு பெற்றால் நெடித்துய்க்கும் 6. முந்தைய உணவு செரித்த பின்பு பசியின் தன்மையை நன்றாக அறிந்து உடலுக்கு தேவையான அளவு மட்டும் உண்ண வேண்டும். இதுவே நீண்ட நாள் வாழ்வதற்கான வழியாகும். முன்னோர்கள் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கம்பு, சோளம், கேழ்விறகு போன்ற சிறுதானியங்களை முதன்மை உணவாக கொண்டார்கள். இவை ஒவ்வொன்றும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் போன்ற சத்துக்களை வாரி வழங்குபவை. வாரம் ஒரு முறை சிறுதானிய உணவும் தினமும் கீரைகள், பழங்கள், போதிய அளவு நீர் என நம் உணவு பழக்கத்தை மாற்றுவோம். நல்ல உணவுகளை உண்போம். உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
3: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
5: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க, சேதுபதி பள்ளி HDFC.

0: பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8-300-37-57
2: நேரம் 6:15. இனி கேட்கலாம்.
3: அக்டோபர் 3 இந்நாளின் சிறப்பு. தமிழகத்தை சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞரும் சிறந்த பத்திரிகையாளராகவும் திகழ்ந்த மாப்போ சிவஞானம் அவர்கள் மறைந்த தினம் 1995 அக்டோபர் 3
4: கிழக்கு ஆசியாவின் ஒரு பகுதியாக விளங்கும் தற்போதைய கொரியா என அழைக்கப்படும் கொஜோசியோன் நாடு டங்கூன் பாங்ஷியோம் என்பவரால் கிமு 2333 அக்டோபர் 3 இதே நாளில் உருவாக்கப்பட்டது.
3: முதலாம் உலக போரை தொடர்ந்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள செர்பியா, குரோவேசியா, சிலோவேனியா என்ற பெயரில் உள்ள ராஜ்யங்கள் இணைந்து 1929 அக்டோபர் 3 யூகோஸ்லேவியா என பெயரிடப்பட்டு மாற்றப்பட்டது. இந்த ராஜ்யம் பன்னாட்டு அங்கீகாரத்தையும் பெற்றது. இதன் தலைநகரம் பெல்கிரேட்.
4: அக்டோபர் 3 WNO என்ற உலக இயற்கை அமைப்பினால் பருவநிலை மாற்றம் காரணமாக நமது சுற்றுச்சூழல் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: 1985 அக்டோபர் 3 அட்லாண்டிஸ் விண்ணோட்டம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தது. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நேரம் 6:17. இனி இன்றைய தினத்தின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்றுபொரு செய்தி. இன்றுபொரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அருவிகள் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். காலை 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை காலடிப்பேட்டை கல்யாண் வரதராஜ் பெருமாள் கோவில் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 8:02 பாட்டு வேணுமா, இன்று தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்போம். காலை 8:50 சைபாலின் இன்றுபொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் குறித்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம். காலை 10:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 10:35 இருபட பாடல்கள், இன்று நானே வருவேன் மற்றும் DSP திரைப்பட பாடல்களை கேட்போம். காலை 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. 11:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 11:47 தொடர்ந்து திரையிசை, அதைத் தொடர்ந்து 12:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. 12:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல்.

செய்ய கேட்போம். ஒரு மணிக்கு வசந்த கானங்கள், 1:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:30 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது போட்டிகள் பற்றிய 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 3:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். நான்கு மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 4:35 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 5:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்போம். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 6:35 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இதுகிட்டு, 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்போம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 21 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்போம். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டிணைந்திருப்போம். நேயர்களே, இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் இன்றைய நாளுக்கானதை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன
1: சொல்றேன், சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 6:30.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
5: கடலோட விவசாயின்னு அழைக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய பிரம்மாண்டமான விலங்கினம் திமிங்கலம் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடல்வாழ் விலங்குன்னு இதை நம்ம சொல்கிறோம். ஏன் இதை கடலோட விவசாயின்னு சொல்கிறோம் தெரியுமா? கடலோட மேற்பரப்பில் ஃபைட்டோஃப்ளாங்டன்னு சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன உயிரினங்கள் வாழுது. உலகளாவிய ஆக்சிஜன் உற்பத்தியில் இந்த ஃபைட்டோஃப்ளாங்டனோட பங்கு ரொம்ப பெருசு. இப்போது திமிங்கலங்கள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கடலோட ஆழத்துக்குள்ளே போய் இரை தேடி மறுபடியும் கடலுடைய மேற்பரப்புக்கு வந்து அதோட கழிவுகளை விட்டுட்டு திமிங்கலம் உள்ளே போயிடும். இப்போது விட்டுட்டு போன இந்த கழிவுகள் மூலமாக நைட்ரஜன், இரும்பு போன்ற சத்துக்கள் எல்லாம் கடலோட மேற்பரப்புக்கு வந்துடுது. இந்த சின்ன உயிரினங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபைட்டோஃப்ளாங்டன், அதுக்கு இது உரமாக மாறுது. இந்த விவசாய நிலத்துக்கு ஒரு உரம் போடுற மாதிரி திமிங்கலம் கடலுக்கு உரம் போடுது. இந்த ஃபைட்டோஃப்ளாங்டன் அதை உண்ணுது. இதை விஞ்ஞானிகள் வேல் பம்ப்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா, ஒரு பெரிய திமிங்கலம் தன்னோட உடலில் மிகப்பெரிய அளவு கார்பனை சேமித்து வைக்குது. ஒருவேளை திமிங்கலங்கள்லாம் இறந்து போனால் அதோட உடல்லிருந்து கார்பனை மட்டும் தனியாக பிரித்து கடல் அடியில் தங்கிடுது. இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் தங்களோட ஆய்வின் மேற்கோளில் ஒரு பெரிய திமிங்கலம் சராசரியாக 30 டன் கார்பனை சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நாம் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். திமிங்கலம் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்சுக்கு முழு தீர்வு ஆகிடாது. இதை பாதுகாக்கிறதுனால கார்பன் எமிஷன் பிரச்சனை முடிஞ்சு விடும்னு சொல்ல முடியாது. ஆனால் இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் இந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது விஞ்ஞானிகள் எல்லாம் திமிங்கலத்தோட தொடர்பு முறைகளை AI உதவி கொண்டு புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறாங்க. பெலுகா வேல்ஸுங்கிற ஒரு தனித்துவமான அழைப்புகளை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு ஆய்வுகள் நடத்திக்கிட்டு வராங்க. அதிகரிக்கும் மக்கள் தொகையால் உருவாகும் கடல் ஒளி குறிப்பாக குட்டி திமிங்கலோட தொடர்பை பாதிக்குதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருது என்னென்னா, நாம் கடலை ரொம்ப இறைச்சல் மிகுந்ததாக ஆக்கிக்கிட்டு வரோம். கப்பல் ஓடுது, சோனார் பயன்படுத்துறது, எண்ணெய் எரிவாயு தேடுறது, கடல் இயந்திரங்களோட சத்தம், இப்படி எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க திமிங்கலத்தோட வீட்டில் இடிய இறக்குன மாதிரி இருக்குது. அதனால் தான் குடும்பத்தோட திமிங்கலத்தால் சரியாக பேசிக்க கூட முடியலை, நிம்மதியாக அது வாழ்க்கையை வாழவும் முடியல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுக்கு நான் தனியாளா என்ன பெருசாக செஞ்சிட முடியும்னு கேட்குறீங்களா? முதல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத குறைங்க, அது போதும். ரெண்டாவது, கடலில் தூக்கி எறிகிற மீன் வலைய, பிளாஸ்டிக் பைகளை அப்படியே விட்டுடாமல் அது பற்றின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துங்க. மூணாவது, கடல் பாதுகாப்பு பகுதிகளை வலுப்படுத்துங்க. ஒரு திமிங்கலம் நீந்துறத நம்ம நேரடியாக பார்க்காம இருக்கலாம், ஆனால் அதுக்காக அது முக்கியம் இல்லைன்னு நம்ம நினச்சிட முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் சத்துகளை சுழற்சி செய்துக்கிட்டு இருக்கலாம், கார்பனை உடலில் சேமிச்சிட்டு இருக்கலாம், கடலோட உணவு சங்கிலிக்கு உதவிக்கிட்டு இருக்கலாம், தன் குட்டியோட பேசிட்டு கூட இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட அற்புதமான பணியை தனக்கு இடம் கொடுத்த கடலுக்கும் பூமிக்கும் நன்றி கடனாக

0: செலுத்திக்கிட்டு வர திமிங்கலருக்கு உதவலைனாலும் உபத்திரம் கொடுக்காம அதோட போக்குல வாழ விடுறது தானே நம்ம எல்லாருக்கும் நல்லது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்த

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தொடர்புடைய துறைகள் மூலம் விழிப்புணர்வு மற்றும் திட்டங்கள் பரப்புதல் தொடர்பான முகாம்கள் வரும் 28/9/2026 முதல் 29/10/2026 வரை காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் நடைபெறும். இதில் 6/10/2026 அன்று அகமலையில் மருதனூர், சொக்கநலை, அலங்கரம், கரும்பாறை, குறவன்குழி ஆகிய இடங்களில் மெயின் ரோட்டில் உள்ள கண்ணங்கரை பழங்குடியினர் உண்டு உறைவிடப்பள்ளி அருகில் நடைபெறவுள்ளது. 7/10/2026 அன்று ஏத்தக்கோயில் சமுதாய கூடத்திலும், 8/10/2026 அன்று அமைச்சியாபுரம் மற்றும் அரமனைப்புதூரில் கிராம அறிவுசார் மையம் கோட்டைப்பட்டியிலும் நடைபெறுகிறது. 9/10/2026 அன்று ராஜாக்கால்பட்டி அழகாபுரியில் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. 12/10/2026 அன்று அம்பாசமுத்திரத்தில் உள்ள உமா அலுவலகத்திலும், 13/10/2026 அன்று உப்பார்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்திலும், 15/10/2026 அன்று கோட்டூர் சமுதாய கூடத்திலும், 16/10/2026 அன்று சில்வார்பட்டி சமத்துவபுரம் சமுதாய கூடத்திலும், சருத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடத்திலும் நடைபெறவுள்ளது. 22/10/2026 அன்று சரத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடம் மற்றும் சிலுக்குவார்பட்டி சமுதாய கூடத்திலும், 23/10/2026 அன்று எண்டப்புலி மற்றும் நேரு நகர் சமுதாய கூடத்திலும், 26/10/2026 அன்று காமாட்சிபுரம் சமுதாய கூடத்திலும், 27/10/2026 அன்று பொட்டிபுரம் டி புதுக்கோட்டை சமுதாய கூடத்திலும், 28/10/2026 அன்று கடமலைக்குண்டு கரடிப்பட்டி, முத்தாளம்பாறை தாளையூத்து, மேகமலை நொச்சி ஓடை ஆகியவை மகளிர் சேவை கட்டிடத்தில் நடைபெறும். 29/10/2026 அன்று கண்டமனூர் மகளிர் சேவை கட்டிடத்திலும் நடைபெற உள்ளது. முகாம்கள் 2 முன்னதாகவே முகாம் தொடர்பாக அறிவிப்புகள் செய்யப்படும். இவ்வாறு தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 அசோஸ் பயிரிலம், 200 பாஸ்போ பாக்டீரியா, 200 திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுலேசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ் பயிரிலம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும், ஜிங்க் சாலுபுலேசிங் பாக்டீரியா துத்தனாக நுண்ணுட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2-4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடியுரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடியுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும், நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும், சத்து பற்றாக்குறை

0: மழையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய மேலாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
2: நம்ம வந்து அந்த சீடர் மூலமாக அந்த மிஷின் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் வந்து இருக்கும். வரிசைக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும், 25 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். இப்போ நம்ம கலை மேலாண்மை வந்து இயந்திரம் கோண வீடு பயன்படுத்த போகிறோன்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து கலைக்கொல்லியும் கை கலையும் தான் பண்ண போகிறோம்னா 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நாம் 16 மணி நேரம் ஊற வச்ச விதைகளே வந்து போதுமானது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள் ட்ரைகோடெர்மா விரிடி அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அந்த அளவில் வந்து கலந்து ஸோ நம்ம அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து.
0: இப்போ நம்ம வந்து கோணிப்பையில் கட்டி ஒரு இருட்டறையில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது ஏன் இருட்டறையில் வைக்கணும்?
2: அப்போ வந்து நம்மளுக்கு உள்ள சத்துக்கள், அதாவது நம்ம விதை முளைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மற்ற இதுகள் மட்டும் போதாது, உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செடி முளைக்குமா அப்படின்னா முளைக்காது. ஆனால் இதே இது ஒரு சின்ன மழை ரெண்டு மழை பெஞ்சோன்னா, இப்போ கோடையில் ஒரு 3 நாள் மழை பெஞ்சு எல்லா பகுதிகளையும் பார்த்திங்கன்னா கலைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ விதை வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சர் குறிப்பிட்ட அளவு வந்து லைட் வந்து தேவைப்படும். லைட்னா ரொம்ப லைட் இல்லை, அந்த வெளிச்சத்தோட அளவு. ஸோ இப்போ நம்ம இருட்டறையில் வைக்கும்போது அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தியாகி அதிகமாகறதுக்காக தான் நம்ம இருட்டறையில் வந்து வைக்க சொல்கிறோம்.
0: இப்போ வந்து புழுதி விதைப்பு அப்படின்றது எப்படி நம்ம பண்ணணும்?
2: நேரடி நெல் விதைப்பு வந்து நேரடியாக வந்து புழுதி வயல்களில் வந்து விடுவாங்க. இது பெரும்பாலும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதே போல் நாம் வந்து விதைகளை வாங்கி தண்ணீரில் வந்து ஊற வைக்கக்கூடாது. வாங்கி நல்லா ஓரளவு ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஃபஸ்ட்டு காய போடணும். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் வந்து நம்ம அதே போல் வந்து ஒரு 10-12 மணி நேரம் ஓவர் நைட்னு சொல்லுவோம், ஒரு நைட்டு வந்து ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த விதையில் வந்து கடினத்தன்மை வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நேரடி நெல் விதைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்போ பெய்யும்னு சொல்ல முடியாது. இப்போ சேற்று வயலில் நம்மளுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி புழுதி மானாவாரியில் விதைக்கும் போது நம்மளுக்கு எப்போ வந்து மழை பெய்யுதோ எப்போ வந்து அதுக்கு ஏற்ற ஈரப்பதம் வருதோ அந்த அளவுக்கு வந்து முளைக்கும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து விதைகள் வந்து அதோட தன்மையை அதோட வீரியத்தை வந்து இழந்துடாமல் இருக்கிறதுக்கு வறட்சியை வந்து தாங்குவதற்காக வந்து நம்ம அந்த 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதை நிறுத்தி பண்ணி நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும்.
0: ட்ரைகோடெர்மா விரிடியும் சொல்றோம்ல சார், இப்போ அது இயற்கை பூஞ்சான கொல்லி தானே?
2: இயற்கை பூஞ்சான
0: அதுல நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ண முடியாது?
2: விதை நிறுத்தி பண்ணலாம். நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைட அந்த ஒரு 12 மணி நேரம் இது ஊற வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்போ விதைக்க போகிறோம், இப்போ இன்றைக்கே விதைக்க போகிறோமா இல்லை ஒரு நாள் கழித்து விதைக்க போகிறோமா, விதைக்கும் சமயத்தில் நம்ம கலந்துட்டு அப்படியே விதைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் ஊற வைக்கணும் காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விதைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டக்குன்னு கலந்துட்டு உடனே வந்து விதைச்சி விட்டுறலாம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: நேரம் 6:45. இனி கேட்கலாம்
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று

0: சொல்வோம், நன்று சொல்வோம். வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
1: நற்றிணை பதிப்பகம், உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றிணை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
2: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, ஒரு ஆபத்தை பணத்தால் எதிர்க்கலாம், ஒரு ஆபத்தை எதிர்க்க மன வலிமை அவசியம். மற்றொரு ஆபத்தை நம் செல்வாக்கால் அகற்றலாம், மற்றொரு ஆபத்தை நண்பர்களால் அகற்றலாம். சில நேரங்களில் கடுமையாக செயல்பட வேண்டியது இருக்கும், மற்ற சில இடங்களில் கம்பீரமாக இயங்க வேண்டியது இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு நபர் நம்முடைய சாலையில் செல்லும் போது குடித்துவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி நம்மிடமுள்ள பணத்தை கேட்டால், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பணத்தை ஈட்டியதை விவரித்து புத்தர் பிறந்த மண்ணில் இப்படி கத்தி ஈட்டியா என்று அறிவுரை கூற நினைத்தால் என்னாவோ, நம் பேச்சை முடிப்பதற்குள் நம்மை குத்திவிட்டு அப்பணத்தை எடுத்து கொண்டு சென்று விடுவார். இப்படி நம்முள்ள எந்தெந்த சக்திகளை, யுத்திகளை எந்தெந்த நிலைகளில் எப்படி பயன்படுத்துவது என்பதைத்தான் சுஞ்சு இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியுள்ளார் அந்த நூலில். உண்மையான போருக்கும் இது பொருந்தும். நம் நாட்டு துப்பறியும் துறை சிறிது எச்சரிக்கையாக செயல்பட்டிருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்குமே என்று சில பேர் நினைப்பார்கள். ஆக சீனா திபெத்தை கைப்பற்றி டெல்லி வரை தன் படையை கொண்டு வந்திருக்கார். காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தானிடமிருந்து நாம் விட்டிருக்க வேண்டியதில்லை. ஆக ஆபத்து வந்தவுடன் சிலர் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, வாழ்க்கையில் தோல்விக்கு உச்சம் தற்கொலை என்பது நம்ப முடியாதது, கோழைத்தனமானது. ஏனெனில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதை 10 நிமிடம் நிறுத்தினால் அவர் அந்த சிந்தனையிலிருந்து விடுவிடுவார் என்று பல மனோதத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை வினாடி நேரம் ஆவேசம், அந்த வினாடி நேர ஆவேசத்தை கடந்து 10 நிமிடம் அமைதி காக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு அமைதி போரில் பயன்படாது. இத்தகைய ஆபத்துகளை பற்றி, தற்கொலையை பற்றி, பின் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்முடைய ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம் பகைவன் என்பவன் மனிதன் ஒருவன் மட்டுமல்ல, பிரச்சனையும் நம்முடைய பகைவன் தான், பதற்றமும் நம்முடைய பகைவன் தான், அருவறுப்பும் நம்முடைய பகைவன் தான், அதிருப்தியும் நம்முடைய பகைவன் தான். இவை எல்லாமே பகைவர்கள் தான். இவற்றுடன் போராடுவதுதான் நாம் செய்யும் போர். பகைவனை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும்? பகைவனை பொறுமை காத்தால் போதுமா? நம்முடைய மகாத்மா காந்திக்கும் இயேசுநாதருக்கும் பகைவர் இருந்தார்கள், நம்மை விட பலத்த பகைவர்கள் இருந்தார்கள். அதனால் தான் காந்தி துப்பாக்கி சூட்டுக்கு பிடியானார். ஏன்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இவர்களின் பகைவர்கள் நம் பகைவரை விட கொடுமையானவர்கள். ஆக பகைவர் இல்லாதவர்கள் இவ்வுலகில் எவருமே இல்லை. எதிரிகளே இல்லாமல் எப்படி இயங்க முடியும்? வில்லன் இல்லாமல் ஒரு படம் ஓடுமா? கதாநாயகன் பேர் எப்படி நீடித்து நிலைக்கும் என்று கேட்டால் வில்லன் பாத்திரமும் ஒரு காரணமானதுதான். ஆக எல்லாவற்றுக்கும் இடர்பாடுகள் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, திரமம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது. ஆக ஐயோ, நமக்கு மாத்திரம் இப்படி வந்துவிட்டதே என்று எண்ணாமல் தொடர்ந்து அவற்றோடு போரிட வேண்டும், அவற்றை வெற்றி காண வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆழ்ந்து அவதானித்து வெற்றி காண்கிற போதுதான் இந்த உலகம் நமக்குள்ளே வசமாகும். பகைவர் இல்லாதவர் இவ்வுலகில் எவருமே இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் எவருமே இல்லை. நண்பர்களே, பிரச்சனை இல்லாதவர்கள் 2 பேர் தான். ஒருவர் பிறக்கவே இல்லை, மற்றொருவர் இறந்து விட்டார் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். இதைத்தான் நம்முடைய சிந்தனையாக இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, அவரவர்களுக்கு ஏற்ப இருக்கிறது. ஒருவருக்கு 100 ரூபாய் தேவை என்றால் மற்றொருவருக்கு 1000 ரூபாய் தேவை, இன்னொருவருக்கு 1 லட்சம் தேவை, இன்னொருவருக்கு 1 கோடி தேவை, இன்னொருவருக்கு 10 கோடி தேவை. தேவை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனால் அளவுதான் மாறுபடுகிறது. பிரச்சனை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த பிரச்சனை எப்படி கையாளுகிறோம் என்பதை, எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை, அதை எவ்வாறு விரட்டி விடுகிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றி சிந்தனையாக மலர்கிறது. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றிணை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
1: நற்றிணை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றிணை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: இனி கேட்கலாம்.

உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சின்ன சின்ன சிரிப்புல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. குட்டி குட்டி குரல்கள்ல அழகான உலகமே இருக்கு. குழந்தைகளோட திறமையை வெளிப்படுத்துவதற்காகவே மலரும் நிகழ்ச்சி தான் பூந்தளிர். இன்னைக்கு நம்ம கூட பூந்தளிர் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் குட்டி யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: கண்ணன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருந்த அஹானா ஸ்ரீகுட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க திறமையை இன்னும் மென்மேலும் வளர்த்துக்கிட்டு வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்குது ஆகாஷ்வாணி. நன்றி நேர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் நமக்கு கை கொடுக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதே போல் யாராவது ஒருத்தர் நமக்கு உதவிக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்களா எப்போவுமேனு கேட்டால் அதுவும் இல்லை தான். நம்ம கூட எப்போவுமே நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். அதை என்றைக்குமே விட்டுட வேணாம். என்றைக்கும் எல்லா விஷயங்களையும் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம், வெற்றி நமதானது அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

ஏழு மணி 5 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். எப்பவுமே வந்து நமக்கு சாட்டர்டே அப்படின்னாலே ஒரு புதுசா ஒரு வைப் கிடைச்சிருங்க. ஆமா இல்ல, நமக்கு அந்த வீக்கெண்ட் வைப் வீக் டேஸ்ல வந்துட்டு இருக்கிறத தாண்டிலும் வீக்கெண்ட்ல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த வாரம் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் கிடைச்சிருக்குல்ல, அதனாலயே சிலம் பயங்கர ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நிறைய பேர் வந்து வெளியில எல்லாம் டிராவல் பண்ணிருப்பீங்க அண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க ஹெல்மெட் வியர் பண்ணுங்க, பின்னாடி இருக்க உட்காரக்கூடியவங்களுக்கும் வந்து ஹெல்மெட் கொடுங்க, ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க சீட் பெல்ட் கண்டிப்பாக வந்துட்டு போடணுங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. அண்ட் சேம் டைம் நம்ம சாலை விதிகளை வந்துட்டு மதிக்கணும். நிறைய இடங்களில் வந்து நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து சைடில் திரும்பும் போதெல்லாம் போடுறோமா அப்படின்னு பார்த்தா சிலர்லாம் வந்து மறந்து போயிடுறாங்க. சிலர் வந்துட்டு அதனால ரோட்ல வந்து சொல்லிட்டும் போறாங்க, ஏங்க கொஞ்சம் இண்டிகேட்டர்லாம் போடுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டும் போற மாதிரி இருக்கு. அண்ட் குறிப்பாக அதே போல பெண்கள் வந்துட்டு டூ வீலர்லாம் டிரைவ் பண்ணும்போது இந்த துப்பட்டா, அதே போல டிரைவ் பண்றவங்க மட்டும் கிடையாது, டிரைவ் பண்றவங்க கூட சேஃப்டியா வந்து கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பின்னாடி உட்காந்துட்டு போறவங்க இந்த புடவை முந்தானை அதுக்கப்புறமா அந்த துப்பட்டாஸ் இதெல்லாத்தையும் அப்படி பறக்க விட்டுட்டு ஜாலியா போறது அப்படிங்கிறது கதைக்காகாதுமா கதைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சாலை விதிகளுக்கும் அது ஆகாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கண்டிப்பா எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பின் பண்ணிக்கோங்க, இல்லை நாட் போட்டுக்கோங்க. நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு நிஜமா ரொம்ப முக்கியம், நம்மளை தாண்டி நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா முக்கியங்கிறது என்னைக்கும் மனசுல வச்சுக்கலாம். சாலை விதிகளை மதிப்போம் அப்படிங்கிற விஷயத்தோட இப்ப நெக்ஸ்ட் பாட்டும் வைடிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஏழு மணி 12 ஆயிட்டு வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். லேசா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு கிளைமேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோடமா இருக்கு வெயில் அடிக்கு, மோடமா இருக்கு வெயில் அடிக்குதுன்னு மாத்தி வந்துகிட்டே இருந்தாலும் கூட அப்பப்ப வந்துட்டு கொஞ்சம் வெயிலின் தாக்கமும் அதிகமா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் பரவலா மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 26 டிகிரி செல்சியஸ்ல வந்து வெப்பநிலை பொதுவா காணப்படும். ஒரு 30 டிகிரி வரைக்கும் கூட போகலாம். ஈரப்பதம் இப்போது வரைக்கும் ஒரு 85% இருக்குப்பா. அதனால ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கை. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வந்துட்டு டெஃபினட்டாக சுடு தண்ணி வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கிளைமேட் மாறி மாறி வருது அப்படிங்கிறனால நிறைய இடங்களில் வந்துட்டு ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீவரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். உடல் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கும்பொழுதும் டெஃபினட்டாக நம்ம வந்து சுடு தண்ணி குடிக்கிறது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தானே இருக்குது, 2 நாளில் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுற வேணாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய காய்ச்சல்கள் எல்லாமே வந்துட்டு என்னப்பா புதுசு புதுசாக சொல்கிறீங்க இப்படியெல்லாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும்னா கொஞ்சமாக ஆரம்பத்துலேயே வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்துடுவோமா?

சித்ராவோட வாய்ஸ்ல சாமி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:19 ஆயிட்டே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு டிராபிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர்ல இன்னைக்கு அதிகமா இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா பக்கமே வந்து ஹாலிடேஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கனால நம்ம ஊருக்குள்ள பாருங்க அதிகமா வந்து வாகனங்கள்லாம் இல்லைங்கிறனால அவ்வளவு பெரிய டிராபிக் எல்லாம் வந்து பெரும்பாலும் இல்லை. எல்லா பக்கமே ரோட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட டிரைவ் பண்ணும்போது சேஃப்டியா வந்து டிரைவ் பண்ணுங்க. வேலைகள்லாம் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு பக்கமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சூப்பரான விஷயங்கள் வந்து வெயிட்டிஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாடலுக்கு அப்புறமா வந்து நம்ம தொடர்ந்து வந்து கேட்க போகிறோம் எங்கெல்லாம் வேலைகள்லாம் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று மத்தியாஷ்டமி. சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காலடிப்பேட்டை. இங்குள்ள மார்க்கெட் அருகே இந்த கோவில் அமைந்துள்ளது. காலடிப்பேட்டை மெட்ரோ நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ளது. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கெல்லட் என்னும் அதிகாரி திபாஷு பணி செய்திட தனக்கு காரியதரிசியாக வீரராகவாச்சாரியாரை நியமித்தார். தமது கடமையிலும் பெருமாள் பக்தியிலும் சிறந்து விளங்கியவர் வீரராகவாச்சாரியார். நாள்தோறும் காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளை வழிபட்டு பின் சென்னை திரும்பி தனது பணிகளை மேற்கொள்வார். அவரது இந்த செயல்களைக் கண்டு கெல்லட் துறைக்கு வியப்பாக இருந்தது. வயதான காலத்திலும் வரதாச்சாரியார் இவ்வாறு செய்வது கண்டு அவர் சென்னையிலேயே வரதராஜருக்கு கோவில் கட்டிக்கொள்ள பத்மநாபபுரம் என்னிடத்திலே இடமளித்தார் கெல்லட் துறை. அங்கு கோவில் கட்டி கல்யாண வரதராஜரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் வரதாச்சாரியார். மீண்டும் காஞ்சிபுரம் சென்று வழிபடத் தொடங்கினார். காஞ்சியில் உள்ள உற்சவர் பவளவண்ணரை தரிசிக்காமல் இருக்க என்னால் முடியாது என்று வீரராகவாச்சாரியார் சொன்னார். உடனே துரை ஆணையிட்டு காஞ்சிபுரம் பவளவண்ணரை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. மகிழ்ந்து போனார் வரதாச்சாரியார். கெல்லட்பேட்டை என இந்த பகுதி அழைக்கப்பட்டு நாளடைவிலே காலடிப்பேட்டை என்று மாறிவிட்டது. எழிலான 5 நிலை கோபுரம் நம்மை வரவேற்கிறது. முன்னால் உள்ள மண்டபம் கடந்தால் கோபுர வாயில், உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம், அடுத்து கருடாழ்வார். பெருமாளை நோக்கி அவர் இருக்கிறார். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு கல்யாண வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருப்பதி பெருமாள் போல் காட்சி தருகிறார். அடியில் உற்சவ பேரர் உள்ளார். ஆண்டாள் நாச்சியாரும் பவளவண்ணரும் உள்ளனர். கருவறை வலப்புறம் பெருந்தேவி தாயும் தனிச்சன்னதியிலே உள்ளார். அவரது அடியில் உற்சவரும் இருக்கிறார். ஆழ்வார்கள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஹனுமான், ஸ்ரீராமர், சக்கரத்தாழ்வார் சன்னதிகளும் இங்கு உள்ளன. நவகிரக சன்னதியும் உள்ளன. தாமரை பீடத்தின் நடுவிலே நவகிரகங்கள் இருப்பது இங்கே தனிச்சிறப்பு. தமிழ் புத்தாண்டு, உடையவர் திருநாள், வைகாசி பெருந்திருவிழா, வசந்த விழா, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை, மார்கழி வைபவங்கள், வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், மாசிமகம், ராமநவமி முதலிய திருவிழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. சனிக்கிழமைகளில் புஷ்பாலங்காரம் நடைபெறுகிறது. கோவிலினுள் திருக்குளம் அமைந்துள்ளது. மகப்பேறு, திருமணப்பேறு, செல்வ வளம், வியாபார அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு வேண்டி இங்கே வழிபடுகிறார்கள். எல்லா நலன்களும் தரும் சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
4: தக தக தக இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாட.

ஆயர்தம் மாயா நீவா.

7:35 ஆயிட்டிருக்க வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோமே. ஸோ எங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வங்கிகளில் வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா, ரீஜினல் ஹெட்டுக்கு, ஜோனல் ஹெட்டு, ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரியான பதவிகள் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 5/10/2026 சொல்லியிருக்காங்க. ஸோ திங்கட்கிழமையோடு முடியுது அப்படிங்கிற காரணத்தினாலே யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே https://sbi.bank.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க, கெரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு எந்தெந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அண்ட் அதுக்கு எந்த மாதிரியான கல்வி தகுதியெல்லாம் வேணுங்கிற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள்

ஸோ திங்கட்கிழமையோட முடியுது அப்படிங்கிற காரணத்தினால யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டேட்குள்ளே https://sbi.bank.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க, கெரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு எந்தெந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கு எந்த மாதிரியான கல்வி தகுதியெல்லாம் வேணுங்கிற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் பேங்க் ஆஃப் இந்தியாலையுமே இருக்குது, அதுக்கும் கடைசி தேதி வந்துட்டு 5ஆம் தேதி தான், திங்கட்கிழமை தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். bankofindia.bank.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இது அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்துட்டு கனரா பேங்க்லேயுமே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கனரா பேங்க்கோடைய டேட் வந்துட்டு 17ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. ஸோ 17/10/2026 வரைக்கும் இருக்குது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குமே வந்துட்டு www.kanarabank.bank.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லை நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சவங்க தான் பார்த்துட்ருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்ததை பாடல் வெயிட்டிஸில் இருக்குது, கேட்டுட்டு வந்துடுவோமா?

7:43 ஆயிட்டுருக்க வேலையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் லேசோ நிறையா. இன்றைக்கி வந்துட்டு டேயில் சாட்டர்டே அதுவுமாக வந்து சூப்பராக வந்து சாங்ஸோட அதுவும் நம்ம வந்து நம்மளோட மூட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷோவாக வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கமெண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் கேட்க முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணும். எஸ் காலையில் வந்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது லீவு தானப்பா, பொறுமையாக சாப்பிடுவோம், இப்போ என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தூங்கி எழுங்குறது அப்படிங்கிறதுலாம் ஓகே தான். பட் ஒரு 9:30 8:00 அட்லீஸ்ட் வந்து 8:00 9:30 வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிருங்க. அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அது ஒவ்வொரு நாளும் அதோட தொடர்ச்சியாகவே போயிடும். ஏன்னா இன்னும் நிறைய இடங்களில் வந்து நம்ம இன்றைக்குமே கேள்விப்பட்டுருக்கோம், லேட் ஆகிடுச்சு அதனால நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல, நான் வந்து சாப்பாடு சாப்பிடல காலையில் சாப்பாடு அப்படின்னு சொல்லி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம் இன்றைக்குமே. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸையும் மாற்றிக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள், பழங்கள், காய்கள், கீரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன், காப்ஸு எல்லாம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்களுக்கு வந்து நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சைட் பை சைடில் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. உடலுக்கான உடற்பயிற்சி, உடற்பயிற்சி வந்துட்டு உடலுக்கு எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறத முக்கியத்துவம் எல்லாம் நம்மளுடைய மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்தா வந்துட்டு 8:00 இன்றைக்கு 8:02 வந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் எல்லாம் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். அதை தொடர்ந்து வந்துட்டு 9:02 வந்து ட்ரைவ் டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையும் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வலம் வர காத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து 10:02 இன்றைக்கி விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் இருக்குது. ஸோ யார் வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம கேட்க போகிறோம். விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமில் கண்டிப்பாக 10:02 கேளுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வலம் வர காத்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும், வெளியில் போய் வேலை பார்க்கணும். அதே போல் வந்து கொஞ்சம் பேக்கேஜும் அதுக்கேற்ற மாதிரி, சேலரியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் பெரும்பாலுமே இருக்க தான் செய்யும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு டிப் ஒன்று வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். எஸ், நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம அதிகமான சேலரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோன்னா அதுக்கு நிஜமாகவே வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லேயே தேடுறத விட, இப்போது வந்து சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், புனே இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடங்கள்லாம் பார்க்குறப்ப டெஃபினட்டாக நமக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு சேலரிங்கிறது வந்து கொஞ்சம் ஹைக் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த ஏரியாவுக்குள்ளேயே இன்னும் நமக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியணும், இப்போ வந்து எங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குது, சென்னையா, பெங்களூரா, மும்பையா, ஹைதராபாத்தா, இங்கே வந்து நமக்கு பெஸ்ட்டாக வந்து சேலரி பே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதோட பின்கோடு இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அக்காமடேஷன், நமக்கு வந்து தங்கிறதுக்கான ஒரு விஷயம்னு சொல்லி சேலரியில் ஒரு போர்ஷன் வந்து வரும் இல்லையா. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நமக்கு ஓகே ஹைக் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப் வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என் ஃப்ரெஷராக வந்து யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே கூட இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி வேலை தேட சொல்லுங்கள், டெஃபினட்டாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அடுத்த பாட்டு வெயிட்டிஸில் இருக்குது, கேட்டுட்டு வந்துடலாம்.

7:50 ஆயிட்டு இருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, எங்கெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், குறிப்பாக வந்துட்டு சிலர் எல்லாமே என்ன நினைப்போம் அப்படின்னா வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்போம். வேறு ஏதாவது

7:55 ஆகிற வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மெஸ் இன்னைக்கு டே எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரான டேவா நம்ம நினைச்ச எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகள் வெப்பம் மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று

அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆயிற்றுக்கு வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் இன்னைக்கு தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் எல்லாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க தயாராயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணு சேர்த்துக்கோங்க. மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா. நிகழ்ச்சியில் வந்திருக்கிற முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல
1: இருந்து பவன் தாய் பேசுறேன். சரிங்க, நல்லது. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நீந்திருங்கள். எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: எட்டு மணி எட்டு நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். இன்னைக்கு தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் எல்லாம் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 25 30 170 அல்லது 25 30 171 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 இணைப்பெண்ண சேர்த்துட்டேன். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும் கோபாலகிருஷ்ணன். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாமே நலமா இருக்கோங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இதய முரளியில இருந்து தங்கமே தங்கம் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததுக்கு நன்றி.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: எட்டு மணி 15 ஆகிற வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம்மா.
4: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தாரப்பட்டி சுருள்வெளி என்ற தம்பி ஸ்டேலர்மா.
4: சரி, என்ன பாட்டு வேணுங்க?
5: படம் வந்து நண்பேண்டா, பாடல் வந்து ஊரெல்லாம் முன்னை கண்டு வேந்தாரம் என்ற பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா.
4: சரி, நன்றிங்க அழைத்ததற்கு. எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

0: மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போதே எப்படி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் கேட்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சந்தோஷமாயிடும். அந்த வகையில இன்னைக்கு தேனி மற்றும் திண்டுக்கல்ல இருந்து மாவட்ட நேயர்கள் வந்து கால் பண்ணி பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில இருந்து சொல்லலதாப்பா. அனைவரும் நலமாட்டீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்பா, நல்லா.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு ஜனநாயகம் பத்தில ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாம்.
0: ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. பாடல் கேட்கலாம்.

0: 8:25 ஆகக்கூடிய வேலையில நாம நினைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? எல்லாரும் சிறப்பா இருக்கும் ராணி. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான நாள்மா. முன்னாள் மாணவி எல்லாம் ஒன்னா பள்ளிக்கூடத்துல.
0: அப்படியா சார்? என்ன ஒரு சந்தோஷம் சொல்லும் பொழுது வெக்கம் கலந்து சந்தோஷம் வருதே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
1: எனக்கு வந்து பெத்தா பிள்ளை.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. சிங்க சிக்கா.

0: 8:30 கூடிய வேளையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் இன்னைக்கு தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் எல்லாரும் பங்கேற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் தேனி அண்ட் திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. உங்களோட மொபைல்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா 0452 அப்படிங்கிற இணைப்பினையும் சேர்த்து நீங்க கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் என்ன புது பாட்டு கேட்க போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சுத்தார்பட்டியில இருந்து பிச்சை மணிங்க மேடம்.
0: பிச்சை மணிக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: ரஜினி முரளில இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எட்டு மணி 35 நிமிடம் ஆயிட்டிருக்கு. வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில வந்துட்டு தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் எல்லாம் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து வந்து நிறைய ஷோஸ் நமக்காக காத்துக்கிட்டே இருந்தாலும் 11:02 கண்ணாடி மாளிகை அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன டாபிக் பேச போறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கோம்ல. நம்ம வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்துடைய தொடக்கத்தில் எடுப்போம் இல்லையா, நான் வந்து இதெல்லாம் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும்னு ஆரம்பிச்சிங்க இல்லை ஆரம்பிக்கல அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்குமே நீங்கள் கால் பண்ணலாம், 25 30 170 அல்லது 25 30 171 அப்படிங்கிற எனக்கு 0452

0: இணைப்பெண்ணு சேர்த்து நீங்கள் வந்து 11:02 கண்ணாடி மளிகைக்கு கால் பண்ணலாம். இப்போ பாட்டு வேணுமால வந்திருக்க நேயர் யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம்.
1: இனியான காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பொம்மைகவுண்டன்பட்டி தையல் கலைஞர் தங்கராஜ்.
0: தங்கராஜ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பொன்னியின் செல்வன்ல இருந்து ஏதாவது பாடல் போடலாம்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: எட்டு மணி 42 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர், வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கொடைக்கானல் கீழ்புதுகாட்டுல இருந்து மயில்மணி பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சிறப்பா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
1: ஓகே, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு மயில்மணிக்கு?
2: எனக்கு புரிச்சி பாடத்துல இருந்து கையளவு கடல் அளவு ஆசைங்கிற பாடல
1: பரவாயில்ல, சந்தோஷம். சில சிலுன்னு
2: இருக்கீங்களா?
1: இருக்காங்க. மழைங்களா? நல்லா மழைங்களாங்க?
2: வாழ்த்துக்கள்,
1: நன்றி அழைத்ததற்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10%.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று இருந்தாங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நிறைவு நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மது பொம்பளைக்கு இனிய முத்தான வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கம்பட்டியிலிருந்து கு கண்ணன்.
1: கண்ணன், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: மேடம், படம் வந்து பாத்தீங்கன்னா கூலி,
1: கண்டிப்பா வழங்கலாம். அழைத்ததற்கு நன்றி. மறுபடியும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வந்து நாளைக்கு காலையில 8:02 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: நேரம் 8:50 என கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா சைபால்.

0: கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்லெல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்றைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சுருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: மீன்கொழம்பும் மண்பானையும் பக்கு பக்கு டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
1: இனி தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் சற்று நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி

உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் அன்டிம் பங்கல், மனிஷா பன்வாலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வீக்கெண்ட்னாலே பல பேருக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்குங்க. பிகாஸ் வாரம் முழுக்க வேலை பார்த்த எல்லாருக்குமே அந்த ஆறுதல்னு சொல்லுவாங்களே, அதுனா கண்டிப்பாக அந்த வீக்கெண்டை தாங்க இருக்கும். அப்படி இருக்க இந்த வீக்கெண்டை சூப்பர் டூப்பர் ஃபன் அண்ட் ஜாலியாக மாற்றுறதுக்கு குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸோட ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்க போறீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியும் அப்படி ஒரு பாடலோடு தொடங்கிடலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில எப்பவுமே வந்து ஒரு பிரதம மந்திரி அவர்களோட நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கும் ஒரு திட்டத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க. பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி PM ஸ்கீம், அந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2019 பிப்ரவரி மந்த்ல லான்ச் பண்ண திட்டம் தாங்க இந்த திட்டம். இந்த திட்டத்துல தகுதியான இளம் வச்சிருக்க விவசாய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய நிதி உதவிய தராங்க. இந்த நிதியுதவியை 3 சம தவணையில பிரிச்சு தராங்கங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, விவசாயிகளோட திறனை மேம்படுத்தி உற்பத்தியை அதிகரிச்சு கிராமத்தோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான். இந்த திட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா PM கிசான் .gov.in அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்க.

0: 8 300 37 57
1: தெரியும் டால்ஃபின்ஸ்கள் என்னதான் மேமல்ஸாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ப்ராப்பரான வோக்கல் கார்ட் கிடையாதுங்க. நம்ம பேசுகிறோம்ல அந்த மாதிரி அதில் அந்த ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரக்சர் அதுக்கு கிடையாது. அதனால காற்றை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு சவுண்டை அதுக்கு ஜென்ரேட் பண்ணுது. தன்னோட தலைக்கு மேலே ப்ளோ ஹோல்னு ஒரு பகுதி இருக்கும், அதுக்கிட்ட வந்து காற்றுப்பைகள் வச்சு அந்த சவுண்டை வந்து கிரியேட் பண்ணி மிச்ச டால்ஃபின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது. கேட்ட அந்த தகவலோட நிகழ்ச்சியில் அப்படியே அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.
2: Ah!

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. டால்பின்ஸ் வந்து கிரியேட் பண்ற சவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து டால்பின்ஸ் கிரியேட் பண்ற சவுண்ட்ஸோட டைப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. டால்ஃபின்ஸ் கிரியேட் பண்ணுற சவுண்ட்ஸ் மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 கிளிக்ஸ், நம்பர் 2 விசில்ஸ், அண்ட் நம்பர் 3 பேர்த் பல்ஸ்டு சவுண்ட்ஸ்னு இந்த 3 டைப்ஸில் அது வந்து சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை எப்பப்போ வந்து அது யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு பாடலுக்கு பின் கேட்டு தெரிஞ்சுப்போம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நம்ம ஊருக்குள்ள
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டே, அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல, நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
4: ஆமாங்கக்கா.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே
1: விண்ணால சென்றேனே. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்படும்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நம்ம டால்ஃபின்ஸ் பற்றின தகவல் தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டால்ஃபின்ஸ் வந்து 3 types ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த சத்தங்களை எப்பப்போ என்ன விஷயத்துக்காக எழுப்பும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். கிளிக்ஸ்னு சொல்லப்படுற சவுண்டை வழி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் யூஸ் பண்ணும். அதே மாதிரி விசில் சவுண்டை வந்து பிற டால்ஃபின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். அடுத்து பர்ஸ்ட் பல்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்ற சத்தத்தை டால்ஃபின்ஸ் தன்னோட இமோஷன் அதாவது அதோட உணர்ச்சியெல்லாம் வந்து வெளிக்காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கேட்ட தகவலோட நிகழ்ச்சியில் அப்படியே இன்னொரு பாடல் கேட்டு இணைவோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கிட்டிட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில வந்து டால்பின்ஸ் பத்தின தகவல் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் இன்னொரு தகவலும் கிட்ட தெரிஞ்சுப்போம். டால்பின்ஸ் என்னதான் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினமாவே இருந்தாலும் அது ஒரு மேமல்ஸ்ங்க. அதனால பொதுவா மீன்களுக்கு இருக்கிற மாதிரி கில்ஸ் வந்து டால்பின்ஸ்க்கு கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையினால டால்பின்ஸ்னால ஆழ்கடல்ல வந்து மூச்சு விட முடியாது. அதனால எப்பவுமே மூச்சு விடுறதுக்காக வந்து தண்ணியோட மேற்பகுதிக்கு வந்துதான் அது மூச்சு விடும். அப்படி பிரீத் பண்றதுமே வந்து வாயாலேயோ மூக்காலேயோ பண்ணாது. அதுக்காகவே டால்பின்ஸோட உடல்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான அமைப்பு இருக்கு. அதன் தலை மேல இருக்கிற ப்ளோ ஹோல் அப்படின்னு சொல்லப்படுற ஹோல் வழியா தாங்க டால்பின்ஸ் பிரீத் பண்ணுது. கேட்ட தகவலோட நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில வந்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்குங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் நீங்க எடுத்தீங்களே, அது நீங்க பண்ணிட்டீங்களா, இல்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த வந்து எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க அப்படின்றதான் நம்ம வந்து கேட்க போறோம், பேச போறோம். நீங்களும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 அல்லது 25:30. இந்த எண்கள் அழைச்சு நீங்களும் தாராளமா ஷேர் பண்ணலாம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் வேட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் வந்து நிறைய குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸோட கேட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கேட்கலாம் இதோ பாடல்.

0: மீன் குழம்பும் மண் பானையும் பக்கு பக்கு.
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
5: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேலை மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ரீகர்வ் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மஹோத் தங்கம் வென்றார். கோல்ஃப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் தீபக் புனியா

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 10:02, இனி கேட்கலாம்.
4: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அவளோட கேட்க காத்துட்டு இருக்கிறீங்க. இது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் பகுதியில் எந்த நேயர் இடம்பெற இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. அவரை பற்றி சுருக்கமாக சொல்லலாம். அவர் நம்ம மதுரை பண்பலைக்கும் சரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கொடை, ஆகாஷ்வாணி எல்லா வானொலிக்குமே ஒரு நீண்ட கால நேயர், மூத்த நேயர்னு சொல்லலாம். ஆண்டாள்புரம் சாமிநாதன் அவங்கள தான் இன்றைக்கி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
5: ஐயா வணக்கம். வணக்கம்,
4: எப்படி இருக்கிறீங்க?
5: உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது நம்ம வானொலிக்கு வந்து இப்போ பேசுறது அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
4: இன்னைக்கு நேயர் விருப்பத்தில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
5: எனக்கும் சந்திச்சேன், ரொம்ப சந்தோஷம்.
4: உங்க நிறைய பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்களே?
5: ஆமாம்,
4: காலையில் பக்தி பாட்டில் ஆரம்பிச்சு 24 hours ரேடியோ போயிட்டு
5: இருக்கு. ஆமாம்.
4: சரி, சொல்லுங்க, நேயர் விருப்பத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இந்த நிகழ்ச்சி சொன்னீங்கன்னா நேயர் வந்து கேட்பாங்க.
5: கண்டிப்பாக சொல்கிறேன். வானொலி வந்து எந்த தொழில் செய்கிறவங்களையும் பாதிக்காது. ஏன்னா எந்த தொழில் செஞ்சுக்கிட்டே அந்த வானொலியை கேட்கலாம். இப்போ டிவினா அதை பார்த்தாங்கன்னா எந்த தொழிலை பார்க்க முடியாது. எதுவுமே இப்போ ஒரு சமையல் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் வீட்டில் அவங்க வந்து டிவி பார்த்தாங்கன்னா சமையல் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. ஆனால் நம்ம வானொலி போட்டுட்டு எந்த வேலையும் அவங்க அடுப்படியில் உள்ள வேலையை ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை முக்கால் மணி நேரத்தோடு செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி வானொலி கேட்குறதுல அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தறி நெசவு பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வானொலி தான் முக்கியமாக இருக்குது. ஒரு உடன்பிறப்புன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி இருக்கு, புழுது கழிக்கிறதுக்கு நம்மளுடைய வானொலி தான் இதாக இருக்குது.
4: ரெண்டாவது பாட்டு மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான மருத்துவ நிகழ்ச்சி நிறைய இது இருக்கு இல்லைங்களா? முனைவரோட நிகழ்ச்சி.
5: ஆமாம்,
4: இந்த மாதிரிலாம் நம்ம ஆகாஷ்வாணியில் வந்து கொடுக்கும்.
5: அதான் நம்ம வானொலி வந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் தந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான் உண்மை.
4: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல் பாடலாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த பாடலை தெரிவு பண்ணுறீங்க?
5: இந்த பாடல் வந்து நான் 92 பரிச்சு பப்ளிக் எழுதிட்டு இருந்த டேத்தில் வந்த படம். சிங்காரவேலன் படத்திலிருந்து இன்னும் என்ன என்ன செய்ய போகிறார் அப்படின்ற இளையராஜாவோட இசையில் வந்த பாடல்.
4: பாடலை கேட்டுருமா?
5: கேட்டுரும். நன்றி.

0: சூப்பரான ஒரு பாட்டை கேட்டோம் சிங்காரோட படத்துலேருந்து. ஓகேங்க, இரண்டாவது பாடலா நிகழ்ச்சியில் என்ன தெரிவு பண்ணியிருக்கீங்க?
1: இரண்டாவது பாடல் வந்து கை கொடுக்கும் கை படத்துலேருந்து தாளம்பூவே அந்த படி இளையராஜாவோட. நான் எப்பயுமே இளையராஜாவோட ரசிகர், அவ்வா வரிகள் இதுக்கெல்லாம் அடிமை. அந்த பாட்டு நல்லா இருக்கு.
0: பாடுவீங்களா?
1: பாட தெரியாது.
0: அதுதான் எல்லாராலையும் அந்த இனிமையை ரசிக்கிறோம்.
1: ஆமாம்,
0: கேட்டுருமா?
1: கேட்டுருவோம்.

0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இனிமையான ஒரு பாட்டை கேட்டோம், கை கொடுக்கும் கை படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். ஓகே, இப்போ மூணாவது பாட்டாக நீங்கள் என்ன பாட்டு தெரிவு பண்ணுறீங்க?
1: இது நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்.
0: நல்ல ரசனை பாடலை கேட்போமா?

0: கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் விருப்பம். இன்னைக்கு நம்ம நேயர் விருப்பத்தில் வானொலியின் மூத்த நேயர் ஆண்டாள்புரம் சாமிநாதன் அவர்களோட விருப்ப பாடல்கள் நேயர் விருப்பத்தில் இடம்பெற்று இருக்குது. அவங்கள சந்தித்து பாடல் கேட்டுட்ருக்கோம். ஐயா சொல்லுங்கள், அடுத்த பாடல் என்ன தெரிவு பண்ண போறீங்க?
1: அது தம்பிக்கு அந்த ஒரு படத்துலேருந்து காதலின் தீபம் ஏற்றினாலே அந்த பாட்டு
0: இனிமையான பாட்டுதான்.
1: ஆமாம், அருமையான பாடல்.
0: அதையும் கேட்டுருவோம்.
1: கேட்டுருவோம்.

0: சொல்லுங்க. இப்ப நம்ம அஞ்சாவது பாட்டை என்ன கேட்க போறோம்?
1: சாமி போட்ட முடிச்ச படத்துல இருந்து பொன்னெடுத்து வாரேன் வாரேன்.
0: ஓகே,
1: புன்களத்தில் மாலை போட
0: பாட்டு, நல்ல பாட்டு கேட்டு,
1: மியூசிக் நல்லா அருமையா இருக்கும் இந்த பாட்டு.
0: எல்லாரும் பாடலும் மிக இனிமையான பாட்டு கேட்டுருவோம்.

0: இப்போ நேரு உருவத்தில் இப்போ நிறைவான பாடல் நீங்கள் கேட்குறீங்க, என்ன பாட்டு அது?
1: கிராமத்து மின்னல் படத்திலிருந்து நீ போகும் பாதை மனசு கேட்குது மாமா,
0: அந்த பாட்டை கேட்டுருவோம். ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவன் சாமியானவர்களே நேரு உருப்ப நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அருமையான பாடல்கள் கேட்டு முன்னோக்கி நாங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.

நேயர்களே, இனி கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட.

ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நானே வருவேன் திரைப்படத்தோட பாடல் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் 2022ல இயக்குனர் செல்வராகவன் அவர்களால் இயற்றப்பட்ட திரைப்படம். இதுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்திருக்காரு.

0: நேயர்களின் நினைவிற்கு தினம்தோறும் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகிற வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில வந்து நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து மூன்று கேள்விகள் கேட்போம் இல்லையா, அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேயர்களோட நம்ம பேரை வாசிப்போம். இன்னைக்கு என்னென்ன கேள்விகள், அதாவது நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, காவரிசையில் தொடங்கக்கூடிய ஒரு திரைப்படம், மகாத்மா காந்தியடிகள் மதுரைக்கு எந்த ஆண்டு வந்தார், அப்புறம் அகிம்சை பற்றி ஒரு ஹைகோ, இதுதாங்க இன்னைக்கான கேள்விகள். நீங்க இன்னும் வந்து பதில் சொல்லல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்க பேரும் வந்து ஒரு மணிக்கு வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில கேட்க முடியும்.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, ஒரு மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.

0: நான் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
1: ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நடத்த பாடலாக கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா மற்றும் முத்து சிற்பி ஆகியோர் குரல்களில்

0: நேயர்களின் நினைவிருக்கு, இன்று காலை 11:02 இருக்கு ஆகாஷ்வாணி எஃப்எம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது தாங்க. நீங்களும் வந்து அழைத்து பேசி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைக்கி உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து நானே வருவேன் திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியில் நான் ஆண்டனிதாசன் குரலோட நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது உருப்பட பாடல்கள்.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு விஷயம் பண்ணணும், அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நியூ இயர் அப்போ தான் இதை எடுப்பேன். இந்த நியூ இயர்ல இருந்தாவது நம்ம திருந்துவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணுவோம்ல. அப்படி நீங்க பிளான் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். 11:03 ஆயிட்டு இருக்க வேலையில மகிழ்விப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா
2: மற்றும் ஹரிணி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம இந்த டாபிக் தான் பேச போறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்க, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் வந்து கேட்க போறோம் நேயர்கள் கிட்ட.
1: ஆமா, இது வரைக்கும் எடுக்கல. ஸோ வந்துட்டு இன்னொரு 2 மாசம் இன்னும் நமக்கு வந்து இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லலாம். இல்லை ஆல்ரெடி எடுத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன எடுத்தீங்க, எந்த விஷயம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம்.
2: முதல்ல ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்
3: இருவருக்கும், இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார்?
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோங்க ஐயா. சரி, நீங்க வந்து
3: ஜனவரியில பாத்தீங்கன்னா டைரி எழுதக்கூடிய பழக்கம் என்னிடத்துல இருந்தது. அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டே வந்த சில காரணங்கள்னால அதை தவிர்க்க முடியல, அதாவது எழுத முடியல. அதை அப்படியே விட்டுட்டேன் மேடம்.
2: அதுதானா?
3: 2020 தொடர்ந்து எழுதணும். நாள் குறிப்பு வந்து இன்ன தேதியில இன்னது முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு எல்லாம் குறிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கிறேன் மேடம்.
2: சோ நீங்க வந்து உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தருணங்களை வந்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி அப்படியே பாதுகாத்து பொக்கிஷமா வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்டா?
3: ஆமா ஆமா ஆமா.
2: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றதுக்கு. இவர் சொன்னதை கவனிச்சிங்களா, அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயத்த எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து டைரியில எழுதி வந்து காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு.
1: நிறைய பேருக்கு வந்து இந்த டைரி எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு இப்ப இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் எழுதுறாங்களான்னு தெரியாது. ரொம்ப எஸ்பெஷலி இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 90s அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் எழுதியிருக்கலாம். பட் அதிகமா வந்து 90s கிட் வந்து டைரியும் பெண்ணுமா சுத்திட்டு இருந்த நாட்கள்லாவே அதிகமா நம்ம பார்க்க முடியும் இல்ல. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
2: வணக்கம்.
1: நீங்களுமே வந்துட்டு இந்த நியூ இயர்க்காக நீங்க எடுத்த ரெசல்யூஷன் 2026 அது கூட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. என்னது வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவேஸ் இது 2 மாசம் இருக்கு. இருந்தாலுமே வந்து 2026 நான் எடுத்த இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். இனியும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்குன்னா அது என்னங்கிறது கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
2: இல்லைனா ஃபாலோ பண்ணல, இனிமேலாச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்க அதை எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மற்றும் நிவ்யாவுக்கும் தேனி மாவட்டம் சின்னமுல் சசிகலா பேசுறேன்ப்பா.
2: சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க என்ன நீங்க முடிவு
4: பண்ணீங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புது ஆண்டு ரெசல்யூஷன் எடுப்பது உண்டுதாப்பா. நம்ம நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுப்பா.
2: நீங்க அதை நினைச்சு நீங்க என்னன்னு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து நீங்க அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன்.
4: அதாவது நான் வந்து பணி நிறைவு பெற்று விட்டேன்ப்பா. 7 வருஷம் ஆயிடுச்சு பணி நிறைவு பெற்ற 7 ஆண்டுல வந்து எனக்குன்னு நேர ஒதுக்கி என்னை புதுப்பித்துக் கொள்ள நேர்மறை எண்ணத்தோடு அனைவரோடும் அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் போட்டேன்ப்பா. அந்த தீர்மானத்துல வெற்றியும் பெற்றேன்ப்பா.
2: ஏன்னா
4: வந்து பணி நிறைவு பெற்ற பின்னாடி எனக்கா என்னை சேர்ந்த என்னை அத நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு நேரம் கிடைச்சிச்சு. மன பக்குவம் அடைஞ்சிருச்சுப்பா. அதனால நான் எல்லாருடைய அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டிருக்கேன்ப்பா. என்னோடு பயணிப்பவர்கள் அனைவருமே இறைவனுடைய அருளால நிறைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றப்பா. அன்புங்கிற வட்டத்தில் தான்ப்பா நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
2: என்னால
4: இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்து பிறரை மகிழ்வித்து பயந்து கொண்டிருக்கிறேன்.
2: நீங்க வந்து எடுத்த ரெசல்யூஷனை இன்னும் மேலும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய பேர் சந்தோஷப்படுத்துறது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வேலூர் மாவட்டம் கட்பதியில் இருந்து சந்திரசேகர். எப்படிங்க நித்யா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
5: ஆமா, ரெண்டு ரெசல்யூஷன் எடுத்தேன், இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன்.
1: சூப்பர்.
5: என்ன

0: ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடைய மேரேஜ் அல்லது அவங்க வீட்டு சுபகாரியங்கள், அதுக்கு காரணம் சொல்லாம அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணனும். அது வந்து அந்த ரெசல்யூஷனா எடுத்தேன். அது வந்து எனக்கு நல்ல பாண்ட் அது இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து புக்ஸ் அப்படிங்கறது நான் படிக்கணும்னு ரெசல்யூஷன் எடுத்தேன் மேம். வாசிப்பு இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம், இ புக்கா இருக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பரா இருக்கலாம் அல்லது செய்தித்தாளா இருக்கலாம், ஏதாவது வாசிப்பு ஒரு நாளைக்கு 20-25 minutes பண்ணணும்னு அது இன்னைக்கு வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது வந்து எனக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம்.
1: சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டுமே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒருத்தங்க வந்து இப்ப பெரும்பாலும் நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னால வர முடியல,
2: ரொம்ப பிஸியா இருக்கேன், எல்லாரோட லைஃப்மே அப்படி மாறிடுச்சு, ரொம்ப பிஸியா ஒரு டைட் ஷெட்யூல் ஆயிடுச்சு.
1: பட் அதெல்லாம் இல்லாம இல்ல நான் போறேன் அப்படிங்கறது எடுத்துக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயமும் கூட. இந்த மாதிரி ரெசல்யூஷன் எல்லாமே எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிவேஸ் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வைத்தியஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். ஒரு வாட்டியுமே ஒரு ஒருத்தருமே வந்து நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே எடுப்போம் தான் எல்லா சமயத்திலயும் இல்லையா ஹரிணி?
2: கண்டிப்பா.
1: சம்டைம்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ நாள மிஸ் ஆயிடும், அப்படியெல்லாம் இல்ல, மிஸ்ஸே ஆகாது. நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேங்க. நான் எடுத்த இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு யாராவது ஏதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேய
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: அகில இந்திய வானொலிக்கு விராட்டிபத்து பாண்டியராஜன், காலை நேரம் வணக்கமா.
3: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன அப்படி என்ன நீங்க வந்து ஒரு உறுதி எடுத்து அதை இன்ன வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் உறுதி எடுத்தது அதாவது நேரம் தவறாமை, இது வந்து நான் ஒரு ரொம்ப ஒரு அச்சைவ்மெண்டா பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலை இந்தந்த டயத்துக்கு பஞ்சுவாலிட்டி அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வரக்கூடிய புது வருடத்துல வந்து நான் செய்யக்கூடிய பணிகள் வந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு சென்றடையணும் என்னுடைய ஆசை. ஏற்கனவே அந்த சோசியல் சர்வீஸ்ல ஈடுபட்டு இருக்கேன், எல்லா மக்களுக்குமே அது கிடைக்கணும், எல்லாரும் மன திருப்தி அடையணும்.
3: கண்டிப்பா நீங்க வந்து எடுத்த உறுதிமொழி வந்து நடந்து எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நாங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: எஸ், ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ரொம்ப அழகா என்னென்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்தாங்க, இனி என்ன எடுக்க போறாங்கிற வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ரெடி ஆயிருக்கீங்க, நானும் சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க

0: 3017 அல்லது 2530171ங்கிற நம்பர்ஸ்க்கு வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452ங்கிற இணைப்புன்னு சேர்த்துக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: யார் எங்க, மறுபடியும் உங்கள் பேர் சொல்லுங்க. இனிப்பில தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: எதுமே
2: நான் வந்து இப்படிதான் அப்படின்னு எதுவுமே நான் நோட் பண்றதோ இல்ல இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு என்னமோ கிடையாதுமா. நமக்கு இந்த பறவைகள் இருக்குது இல்லம்மா,
0: ஆமா,
2: அது சேமிச்சு வைக்காதாம்மா.
0: அதே மாதிரி இருக்கணும்.
2: ஆமா, அண்ணன் உடம்பு அண்ணனுக்கு தான் அந்த உணவுகள் போய் தேடி எடுத்து சாப்பிட்டுருமா. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை வந்து, நம்ம வந்து எதுக்கு போய் ஒரு ரவுண்டு போட்டு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள போய் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு?
0: சரி, ஓகே, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நன்றி. ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வித்தியாசமான கருத்துக்களோடையும் ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்களோடையும் வந்து இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்கினோம், அதை இவ்வளோ வரைக்கும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நிறைய பேர் பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்காகவும் பாடலும் பேபீஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம். நாம கேட்டுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை.

0: 11:24 ஆயிட்டு இருக்க வெளியில கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க நியூ இயர்க்காக எடுத்த ரெசல்யூஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான ரெசல்யூஷன்லாம் நான் எடுத்திருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு. ஓ, இதெல்லாம் கூட எடுக்கலாமா அப்படின்னு அண்ட் கேட்டுட்டு இருக்கவங்க கூட யோசிப்பீங்க. ஆமா, இல்லை நம்ம இந்த வருஷம் எதுவுமே பண்ணவே இல்லையேப்பா, இனியாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இனி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது கூட எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அப்படி நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். அடடா, ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நினைக்கிறீங்களா? நாங்க பேசுறதே வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப கேக்குது.
0: சிறப்பா இருக்கோங்க, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க என்ன முடிவு எடுத்து இதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன
2: பண்ணிட்டு? நான் வந்து இந்த ரேடியோல நேயர் நெஞ்சல் நேயர் விருப்பம் அந்த பகுதியில வந்து கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை மேடம்.
0: சரி,
2: அதுல வந்து கலந்துக்கணும்னு அந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதை நிறைவு பண்ணு,
0: எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்கள் நிச்சயமா நிறைவேறும். அண்ட் உங்களோட பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வாழ்த்துக்கள். எல்லாருடைய ரெசல்யூஷனுமே சீக்கிரமா நிறைவேறும், ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம என்ன விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அதை வந்து டக்குன்னு நடந்துருமோ. சில சமயம் நம்ம எதிர்பாராத நேரத்துல கூட அது வந்து நடந்துட்டு நமக்கு பெரிய ஷாக்கிங் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்.
1: ஆமா, அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, அதுதான் போல. அது
0: கண்டிப்பா
1: நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதுலயும் வந்து இந்த புக்கு வாசிக்கணும்ன்ற பழக்கம் வச்சுக்கணும் அந்த சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே அந்த ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. பிகாஸ் இப்ப எல்லாருமே வந்து அந்த ஒரு பழக்கத்தை வந்து மறந்து போயிடும்.
0: நிறைய இடங்கள்ல இப்ப கம்மியா இருக்குன்னு சொல்லாம முன்னாடி எல்லாமே வந்து பாக்குறப்ப வருஷம் வருஷம் நம்ம வந்து இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் எப்படி வருஷம் வருஷம் தவறாம வருஷம் வருதோ அதே மாதிரி இந்த டாபிக்கும் வரும். அந்த வகையில எல்லாம் நம்ம கேட்கிறப்ப நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணுன்னு. ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கே தவிர நிஜமாவே குறைஞ்சிருச்சான்னு கேட்டா அதுக்கு பதில் தெரியல. பட் எனிவேஸ், அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம், நான் இந்த மதுரை மாவட்டம் டி கல்லிப்பட்டுல இருந்து பேசுறேன். ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார், சொல்லுங்க ஜெயக்குமார், நீங்க வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க?
3: அதான் மேடம், உடல் ஆரோக்கியத்தை வந்து முதல்ல மேம்படுத்தணும். எனக்கு வந்து வயது வந்து 59-60 ஆக போகுது. 35 வருஷம் கடுமையா உழைச்சாச்சு.
0: Just 60, அவ்வளவுதானே? சொல்லுங்க.
1: ஸ்வீட் 60.
3: பேரம்பேட்டி வந்துட்டாங்க, கூட்டு குடுப்போம். காலையில சொன்ன நடைபயிற்சி, மாலையில் நடைபயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அசைவ உணவு தவிர்த்து சைவ உணவு.
0: ஓகே,
3: மாலை இருவாறு குளித்தல்,
0: இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: அளித்ததற்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும், நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவர் அழகாக சொல்லியிருந்தாரு. நான் அது நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கும் போது வருஷத்துக்கு வருஷம் எனக்கு இது மட்டும்தான் இருக்கு, ஏன்னா உடல் தான் நம்மளுக்கு எல்லாமேங்கும் போது அதை நம்ம பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காகங்கிறத சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் நீங்கள் எல்லாருமே வந்து நினச்சிருந்திருக்கலாம், ஆமாம் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்திருக்கலாம், இல்லை இது வரைக்கும் எதுவும் பண்ணல இனிமேலாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, முன்னாடியே பேசின மாதிரி இல்லையா, டெஃபினட்டா அது எல்லாமே நடக்கும் நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு
1: நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சிடலாமா?
0: எஸ் எக்ஸாக்ட்லி, நம்ம இன்னைக்கு வந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இருக்கு, கேட்டணைந்திருங்கள். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா
1: மற்றும் ஹரிணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்டம்ப்ட் சீசன் 7.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே.

0: சரண் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையின் முதல் பாடலாக கேட்கலாம் பப்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகா பங்கேற்றுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 212 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பன்னெண்டு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். என்ன ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில அப்படி ஆரம்பத்திலேயே அந்த பீஜியம் பாத்தீங்களா, கேட்கவே எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல, நல்லா இருக்குப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தது இல்ல, அச்சோ நம்ம பேசாம விட்டுட்டு போய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனிவேஸ் ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து மெய் மறந்து போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் கிட்ட எல்லாம் நம்ம வந்து பேசும்பொழுது அவங்களுக்காகவே நம்ம செஞ்சிருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம் இல்லையா. இன்னைக்கு அதை பத்தியும் சேர்த்து தான் பேச போறோம் ஸ்நேகிதியில நிகழ்ச்சியில வந்து நீங்களும் கலந்துக்கலாம். அப்படி நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மல்லிகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சூப்பர் மல்லிகா. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? தெரிந்த மனமே படம் பேர்.
0: நினைக்க தெரிந்த மனமேல இருந்து
1: கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீரென்றால் காதல்ன்ற பாட்டு
0: கண்டிப்பா வழங்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு இந்த டிஷ் நான் கண்டிப்பா சமைச்சிருவேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த உணவு இருக்கும் அப்படின்னா என்ன உணவு அது? உங்க வீட்டுக்கு இப்ப கெஸ்ட் வராங்கன்னு வைங்களேன், நிறைய சமைப்போம்ல, அதுல எப்பவுமே நான் இது செஞ்சிருவேன். இதுல நான் ஸ்பெஷலிஸ்ட், அதனால நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவேன்னா என்ன டிஷ் செய்வீங்க?
1: அதாவது ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும், அதுதான் உடனே செய்ய முடியும்.
0: சரி பாருங்களேன், சூப்பருங்க. அந்த ஏரியாவை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு வரும்போது வந்து மல்லிகா வீட்டில் ரோஸ் மில்க் சாப்பிட்றதுக்காகவே வரப்போகிறோம். ஓகே, நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்க.

0: மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில நான் திவ்யா இருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஸ்நேகிதிகளாக வந்து உங்க வீட்டில் விருந்தாளிகள் வரும்பொழுது இந்த டிஷ் கண்டிப்பா இருக்கும், இது மேண்டட்ரி. நான் வந்து இந்த டிஷ்ஷை சமைச்சு வைக்கிறேன் பாத்தீங்களா, இதுக்காகவே எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க அப்படின்னா இது என்ன டிஷ்ங்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய முற்பகல் வணக்கம். நண்பகல் வணக்கம் மேடம்.
0: முற்பகலா நண்பகல?
1: நண்பகல் மேடம். நிவ்யா மேடத்துக்கு வணக்கம்.
0: நிவ்யா, ஆ சரிங்க, நன்றி நன்றி. சரி, ஒரு ஒரு வழியா வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க,
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எல்லாரும் சிறப்பா இருக்கோங்க. சொல்லுங்க, உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்திலிருந்து சுமதி.
0: சுமதி, ஓகே. சுமதிக்கு என்ன பாட்டு வேணும் அன்னைக்கு? வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க சுமதி, உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நீங்க விரும்பி சமைக்கிற அந்த டிஷ் என்னது?
1: அதாவது சமையல் சொல்றத விட ஸ்வீட் வந்து ரவா லட்டு ரொம்ப நல்லா செய்வேன் மேடம். அது வந்து ஸ்பெஷலா யாராவது வரப்போறாங்கன்னா முன்ன நாள் செஞ்சு வச்சாதான் அது மறுநாள் நல்லா இருக்கும். ரவா லட்டு நல்லா கெட்டி ஆகும்.
0: ஓகே,
1: அதனால ரவா லட்டு தான் ரொம்ப பேருக்கு நான் செஞ்சு கொடுத்தேன்.
0: சூப்பருங்க,
1: சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் கூட பாராட்டி இருக்காங்க.
0: வாழ்த்துக்கு. பாருங்களேன், சூப்பருங்க. இந்த பக்கமும் அப்படியே ஒரு பார்சல் அனுப்பிடுங்க. தனக்கு அறியாத ஒரு ஹாப்பி வருது இல்ல, அந்த ஹாப்பினஸோடவே வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து யாரெல்லாம் என்னென்ன சொல்ல போறாங்கிறத கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மணி 21 ஆயிட்டிருக்க வேண்டிய சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு?
3: ஹரிதர்ஷினி.
2: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
3: உங்களுக்கு?
2: விருந்து சமைக்கிற டிஷ்ல இது கண்டிப்பா இருக்கும்னா என்ன டிஷ், என்ன சமையல் இது வச்சிருப்பீங்க? ரசம் நல்லா வைப்பீங்க. ரசம் சாப்பிடணும்னா உங்க வீட்டுக்கு வந்துடலாமா? சரி, நன்றி அழைத்ததற்கு. ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அழைத்ததற்கு நன்றி. பாடல் கேட்கலாம்.

0: 12:25 ஆயிட்டிருக்க வேலையில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். உங்கள் வீட்டு விருந்தாளிகளுக்கு இந்த டிஷ் நான் கண்டிப்பாக வச்சுருவேங்க. நான் வந்து என்னோட ஃபேவரேட் அப்படிங்கிறதுனாலே எல்லாருக்குமே இந்த ஃபேவரேட்டாக மாற்றிட்டேன். இந்த டிஷ் எல்லாமே வந்து என்னோட சமையலே கிடையாது. யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஷ்ஷோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். ஸ்நேகிதி யாருங்கிறது?
1: வணக்கம் மேடம். மெஹராஜ் பேகம் மேடம், திருநகர்.
0: மெஹராஜ் பேகம், என்ன பாட்டு வேணுங்க இன்னைக்கு உங்களுக்கு? சரி, கண்டிப்பா வழங்கிடலாம். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல விருந்தாளிகளுக்கு நீங்க விரும்பி சமைக்கிற டிஷ்னா என்னது?
1: பணியாரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
0: பணியாரமா? ஸ்வீட்டா காரமா? வித்தியாசம் வித்தியாசம் வச்சிருக்கீங்க போல இருக்கே, சூப்பருங்க. சரி, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. சூப்பரா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்ததா உங்களுக்கான பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, இனி ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் பற்றி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 12:37 ஆயிட்டிருக்க வேலையில் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டு விருந்தாளிகளுக்கு நீங்கள் விரும்பி சமைக்கக்கூடிய டிஷ்ஷஸில் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவாங்க, ஏன்னா நான் அப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு நீங்கள் ரொம்ப ஆசையாக சமைக்கிற அந்த டிஷ் என்னன்னு கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சுமதி பேசுகிறேன்.
2: ஓகே சுமதி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? விருந்தாளிகளுக்கு விரும்பி சமைக்கிற டிஷ்னா
3: என்னது?
2: சூப்பருங்க. ஓகே, நன்றி. அழைத்ததற்கு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: 2:42 ஆயிட்டிருக்க வேலையில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். மிஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு இந்த டிஷ் வைப்பேன், அந்த டிஷ் வைப்பேன், இது சமைப்பேன், அது சமைப்பேன்னு சொல்லும்போது பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட ஐயோ கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீல் கொண்டு வராங்கல்ல. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் பேர் சொன்னது எங்களுக்கு புரியல. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, என்ன ஒரு அமைதி, சொல்லுங்க உங்க பேரு. ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் பண்ணும்போது வந்துட்டு உங்களுடைய ரேடியோ வால்யூம்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு அப்புறமா டவர் எல்லாம் இருக்காங்களோ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கால் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் வீட்டு விருந்தாளிக்கு நீங்கள் விரும்பி சமைச்சு வைக்கிற டிஷ் இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஒரு ஒருத்தரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3

0: எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்ன
2: பாட்டு வேணும்
1: இன்னைக்கு?
2: பாடல் போடலாம் கண்டிப்பா.
1: அந்த பாடல் வந்து ஏன் பிடிக்குங்க மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிடலாமா? இது வந்து இந்த பாடல் முழுவதும் இந்த பாடலுடைய கடைசி வரி, அதாவது அந்தம் பிளஸ் ஆதி, அந்தம்னா முடிவு, ஆதினா துவக்கம். அதனால இது அந்தாதி இதுல அமைப்புல செய்யல அமைஞ்சிருக்கு மேம் பாடல் முழுவதும்.
2: ஆமா, அதனால உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா?
1: அதான் சொல்லிக்கிறேன் மேடம். இப்ப அபிராமி அந்தாதி கூட ஒரு பாடல் துவக்கத்துல மணியே மணியினுடைய கடைசி வரி வந்து அடுத்த வரி துவக்கம் ஆகும் மேடம். 100 பாடலுமே அந்தாதி அபிராமி அந்தாதியில உள்ள பாடல் ஆகவுமே இதே இதனத்துலதான், இதே அமைப்புலதான் அமைஞ்சிருக்கு மேம்.
2: சரி, இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு நீங்க விரும்பி சமைக்கிற டிஷ் என்னது?
1: நான் புளி உப்புமா செய்வேன் மேம்.
2: புளி உப்புமாங்களா? எங்க நாங்க இட்லி உப்புமா கேள்விப்பட்டிருக்கோம், இது வித்தியாசமா இருக்கு. புளி உப்புமாங்கிறது
1: பச்சரிசி மாவு கையில இருக்கும், ரெடியா இருக்கும். அவளை வந்து புளிய கொஞ்சம் கூட போட்டு தேவையான அந்த அளவு, எவ்வளவு பேர் வந்துருக்காங்களோ அவ்வளவு அளவு அரிசி மாவு போட்டு அதுல புளி தண்ணியை கலக்கி விட்டுட்டு அதுல உப்பு மிளகாப்பி தேங்காய்த்தூள் போட்டு கடுகு உளுத்த மறுப்பு வத்தல் கடுகு போட்டு தாளிச்சு இது பண்ணா உயிர் உதிரியா புட்டு மாதிரி வரும்.
2: சரி,
1: இதெல்லாம் சைட் டிஷ் வேண்டியதே இல்ல.
2: சூப்பருங்க.
1: அதனால அதுலயே காரம் எல்லாம் இருக்கும்.
2: புதுமையான விஷயத்தை பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

மணி 50 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு ஒருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு என்ன மாதிரியான டிஷ் எல்லாம் சமைப்போம்னு புதுசு புதுசா தினசு தினசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். வணக்கம். என்ன இங்க கால் பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்க? சவுண்ட கரைக்க சொன்னீங்களா? அச்சோ, மிரட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கே. சரி சரி, உங்க பேர் சொல்லுங்க. பாருங்களேன் எவ்வளவு குயிக்கால சீக்கிரம் சீக்கிரமா ரெடி ஆக்கிடலாம். சரி, நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். நாம கேட்டுட்டே இருக்கோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நம்ம மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

12 மணி 54 நிமிடம் ஆயிட்டிருக்க வெளியில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய நேயர்கள் வந்துட்டு நீங்கள் பங்கேற்றிருந்தாங்க. நம்ம கேட்டிருந்த மாதிரி உங்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளுக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்குற அந்த டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறையா டிஷ்ஷஸும் சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சமைச்சு கொடுக்குறோம், அன்போடு கொடுக்குறோம், அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய விஷயமாயிட்டிருக்குல்ல இன்றைக்கி காலகட்டத்துக்கு. பட் எனிவேஸ் எல்லாருமே வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி கால் பண்ணியிருந்திருப்பீங்க. லைன் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட வேணாம், கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம பேசலாம். என்னை கால் பண்ண எல்லாத்துக்கும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் வி குமார் இசையில், வாளி வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணி 10 நிமிடம் ஆயிடுச்சுக்க. இந்த வேலையில நம்ம கிட்ட இருக்கோம் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். அடுத்ததா கேட்க இருக்கும் வசந்த கானங்களோட நிகழ்ச்சியோட பாடல் என்ன அப்படின்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர் குரல்களில், கண்ணதாசன் வரியில், பெரிய எடுத்த பெண் திரைப்படத்திலிருந்து.

0: பிடிச்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: காவியத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பா தான் கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் அடுத்த காவிய கானம் படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து.

5:25 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் உள்ளன.

0: மதுரை. பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன்.

ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானகள் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கோம். வசந்த கானகள் நிகழ்ச்சியில் இந்த ஒரு செக்மெண்ட்டை நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுவோம்ல, என்ன செக்மெண்ட் அது?
1: என்ன செக்மெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து நேர்கள் வந்து எஃபியில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து அவங்க பேரை வந்து சொல்ல போகிறோம்.
0: எல்லாருமே சந்தோஷமாக கேட்க போகிறாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோடய நம்ம பேரும் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: முதல்ல என்னென்ன கேள்விகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
1: பொது அறிவு கேட்போம்.
0: பொது அறிவு வந்து, மகாத்மா காந்தியடிகள் வந்து எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தாரு? அதுதான் பொது அறிவு கேள்வி.
1: எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார்?
0: அவர் வந்து 1919 மதுரைக்கு வந்திருக்காரு.
1: சரி, இந்த பதிலாம் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: ம், தெரிஞ்சுக்கலாம். வில்லியம் அவர்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, யோகே சிவா அவர்கள், ஜனார்த்தனன் அவர்கள், சூரியநாராயணன் அவர்கள், அன்புராணி அவர்கள், உஷா முத்துராமன் அவர்கள், புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவர்கள், வீரதுரை அவர்கள், அசோக் குமார் அவர்கள், அப்புறம் வந்து ஞானகுரு அவர்கள்லாம் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சக்தி ஜனார்த்தனன், இன்ப இலக்கியா, மேலும் துவாரகன் அவர்கள், நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவர்கள், அந்தோணிராஜன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த கேள்விக்கான பதிலை கரெக்டாக சொல்லியிருக்காங்க.
1: பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஆர் சோமசுந்தரம், அப்புறம் சூரி விஜய் ராகவன், குருபரன், இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.
0: பதிலும் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போல நம்ம வந்து வசந்த கானகள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு கேள்விக்கான பதில் நம்ம வாசிட்டோம் இல்லையா, அடுத்த கேள்விக்கான பதிலை வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வாசிப்போமா இல்லை எப்பவே வாசிச்சிருவோமா?
1: இல்லை இல்லை இல்லை, பாடல் முடிச்சுட்டு நம்ம வந்து வாசிப்போம். இப்போ வந்து பொது அறிவு முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து என்விரான்மெண்ட் செக்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு க்வெஸ்சன்.
0: இன்னைக்கு வந்து எல்லாரும் கவிதை வேற சொல்லியிருக்காங்க, அப்படியே ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன,
1: அப்போ நீங்களும் கவிதையோட ரெடியாக இருக்கீங்களோ?
0: இல்லை, நம்ம வந்து அடுத்த வாரம் வர கவிதை அரங்கத்தில் கவிதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நேர்கள் எழுதின கவிதை
1: அடுத்த வாரத்துக்கு போயிட்டீங்க, இப்பயே 2 மணிக்கு கவிதை அரங்கம் தானே வரப்போகுது.

0: அடுத்த கவிதை அரங்கமுக்கு வந்து நம்ம கூட வந்து சுமையா அவர்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு வெல்கமும் நம்ம பண்ணிடலாம். அப்படியே
1: இப்ப அடுத்த விட்டு பெண் படத்துல இருந்து பாடல் கொடுத்துலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே பாட்டு தான் கேட்க போறோம்.
1: எல்லாரும் மறக்க வச்சிடலாம்.
0: கேட்டு இணைந்திருக்கேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 1:43. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நம்ம இப்போ என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, வசந்த காலங்களுக்கு இடையே
1: அந்த சோஷியல் மீடியா கமெண்ட் செஷன் தான் கேட்டுட்ருக்கோம். எல்லா நேர்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கான பதில் முதல்ல சொல்லிடலாம். யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். முதல்ல அடுத்த கேள்வி என்ன?
0: கா வரிசையில் தொடங்கும் திரைப்படங்கள் ஏதேனும் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நேர்கள் சும்மா விடுவாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமாம், நம்மளுக்கு கூட தெரிஞ்சிருக்காரு இப்படிலாம் படம் இருக்கா அப்படின்ட்டு.
1: அப்படி நேயர்களோட பேரையும் சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம்.
1: டிஎஸ் ஜெகநாதன் வந்து காளி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சூரி விஜயராகவன் வந்து கண்ணில் தெரியும் கதைகள்னு படம் சொல்லியிருக்காங்க. சக்தி ஜெனார்த்தனன் அவர்கள் வந்து கன்னித்தாய் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சுமதி பாண்டியன் அவர்கள் வந்து காளிதாஸ் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹரிஹரன் வந்து கண்ணன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், கண்ணன் வருவான் படம். அடுத்து ராஜமுத்து வந்து கலங்கரை விளக்கம், ராஜலக்ஷ்மி வந்து கண்மணியே பேசு, ஆ சிவபாண்டி வந்து கன்னி பருவத்திலே படம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கைத்தறி நகர் அரஸ் துவாரகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலகலப்பு சொல்லியிருக்காரு.
1: அதுக்கப்புறம் வந்து செல்வராஜ், நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவர்கள் வந்து கப்பலூட்டிய தமிழன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்

0: ஆண்டாள்புரம் சீனிவாசன், ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து கருப்பு நிலா திரைப்படம் வந்து சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், இதுக்கு மட்டுமா அடுத்து வந்து சூர்யா ரமா வந்து கன்னிராசி படம் சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்து மீரா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து கணவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து வீரதுரை அவர்கள் வந்து கண்ணில் தெரியும் கதைகள் அந்த திரைப்படம் சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி அவர்கள் வந்து கசப்பும் இனிப்பும் அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், அடுத்து வந்து எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து கச்சத்தீவு அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க, விரைவில் எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அடுத்து சிவநாத் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த கணவன் மதுரை ஓ சந்தப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள் வந்து கபாலி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்டி முருகன் அவர்கள் வந்து காவல்காரன் அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சங்கர்ஜி அவர்கள் வந்து கண்ணன் என் காதலன் திரைப்படம் சொல்லியிருக்காரு. நல்ல பெருமாள் அவர்கள் வந்து கட்டபொம்மன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், அசோக் குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, புதுக்கோட்டையிலேருந்து பேசியிருக்காங்க. இவங்க என்ன கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழைப்பழ காமெடி உலகமாக காமெடி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து குருபரன் கடவுள் அமைத்த மேடை படம் சொல்லியிருக்காங்க. உஷா வரதன் கல்யாண தேனிலா, அது பாட்டு தானே இருக்குது, படமுமா இருக்குது,
0: ஒரு வேலை இருக்குமோ.
1: சரி, அடுத்து வந்து ஜி கதிரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியலூர்லேருந்து பேசியிருக்காங்க. கதிரவன் என்ன படம் சொல்லியிருக்காங்க,
0: அவங்க வந்து அவரை பற்றின வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு,
1: அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.
0: ஆமாம், அதுக்கடுத்து வந்து நவீன் சுந்தர் அவர்கள் வந்து கற்பகம் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. தேனிலேருந்து பிச்சைமணி அவர்கள் வந்து கலையரசி அப்படின்ற, ஓ அவரும் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, சோமசுந்தரம் அவர்கள் வந்து கள்ளுக்குளீரம் அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. ரமேஷ் அவர்கள் வந்து கல்யாண பரிசு திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஆர் சோமசுந்தரம் வந்து கருடா சௌக்கியமா காக்க காக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து மணிகண்டன் நம்பி அவங்க வந்து கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் வந்து காதல் கோட்டை படம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்பா இலக்கியா வந்து என்ன திரைப்படம்னா, கற்க கசடர திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து காதல் கோட்டைன்ற திரைப்படத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா, சத்யமூர்த்தி காமராஜ் அவர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க.
0: அதுக்கடுத்து சுகுமாரி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கர்ணன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
1: புதுக்கர்ணனா பழைய கர்ணனா,
0: எதுவாக இருந்தால் என்ன காலை தானே ஸ்டார்ட் ஆகுது.
1: சரி சரி, அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்திலிருந்து பேச கடலோர கவிதைகள் திரைப்படம் ஜீவநாதன் ஜீவன் அவங்க வந்து கரகாட்டக்காரன் சொல்லியிருக்காங்க. நான் அடுத்து வந்து எழில் முத்துசாமி நாளிக்கல் பட்டியிலிருந்து கண்டு கொண்டேன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி கல்யாண ஊர்வலம் திரைப்படம். அடுத்து வந்து கே சூரிய நாராயணன் வந்து கலங்கரை விளக்கம் சொல்லியிருக்காங்க. பூங்குன்றன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கபாலி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா போய்கிட்டே இருக்கே, நம்ம நேர்கள் வந்து அவ்வளோ விருப்பத்தோடு எழுதி கொடுத்துருக்காங்க. புஷ்பலதா புஷ்பலதா காந்தி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராமன் வந்து கப்பலோட்டிய தமிழன், அந்தோனி ராஜ் வந்து கண்ணன் என் காதலன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புவனகிரி சுமதி பாபு வந்து கப்பல் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் கஜினி படம். திருமுழுஸ்தானம் வீரசுந்தரி என்ன படம் அப்படின்னா, கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதா வந்து கல்வனின் காதலி. அப்புறம் வேலாயுதம் அவங்க வந்து கணவனை கண்கண்ட தெய்வம். சூரிய நாராயணன் வந்து என்ன படம்னா, கண்டு கொண்டேன். அப்புறம் மைக்கேல் பாளையம் வில்லியம் வந்து காக்கி சட்டை திரைப்படம் சொல்லியிருக்காங்க. இதுவுமே புதுப்படமா பழைய படமான்னு தெரியல. அடுத்ததாக வந்து ஜனார்தன் வந்து கணவனை கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 55 நேர்கள் வந்து தங்களுடைய விருப்ப படங்களை வந்து காவரிசையில் தொடங்குற படங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. சரிங்க, 55 பேரை வாஸ்தாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன பாட்டு கேட்போம்
0: அடுத்ததான் வந்து மிஸ்யம்மா திரைப்படத்துலேருந்து தான் நம்ம வந்து ஒரு பாடல் கேட்க.
1: என்ன பாடல் கேட்க போகிறோம்
0: கேட்டுடலாமா? அதுவே டைரெக்டாக கேட்டுடலாம். பிருந்தாவனமும் அப்படின்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம்.

0: நேரம் 1:51 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது வசந்த கானங்கள்.
1: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம அந்த சோஷியல் மீடியா கமெண்ட் செஷனில் தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து அடுத்த 3வது கேள்விக்கான பதில் சொல்லலாம். இதுதாங்க வந்து அந்த கவிதையை சொன்னேன்ல, அந்த கேள்வி இதுதான்.
0: கவிதையா ஹைக்கூவா?
1: ஹைக்கு. ஆனால் வந்து நேர்கள் வந்து கவிதையும் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, நம்ம நேர்கள் தானே, நம்ம வாசிச்சிடலாம்.
0: சரி சரி,
1: கேள்வி என்ன அப்படின்னா, அகிம்சையை பற்றி ஒரு ஹைக்கு கவிதை சொல்லுங்க. இதுதான் கேள்வி.
0: இப்போ நீங்கள் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? அஹிம்சை என்பது ஒரு ஆயுதம் இல்ல யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபுரியில இருந்து, ரொம்ப சந்தோஷம்.
1: அடுத்ததாக வந்து துவாரகன் அவர்கள் வந்து ஆயுதம் இல்லாமல் ஜெயித்து விடலாம், அஹிம்சை என்னும் ஆயுதம் கையில் எடுத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமா. அடுத்து வந்து சிவபாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஹிம்சையே உன்னை அடுத்து வரும் சந்ததியினர் ஹிம்சையாக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா வந்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள் வந்து என்ன கவிதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கையில் ஆயுதம் இல்லை கனிவே பேசும் மொழி அன்பே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமா. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து அஹிம்சை கைகூ, கையில் ஆயுதம் இல்லை இதயத்தின் அன்பு மலர்ந்தது அதுவே அஹிம்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முகமது ஃபாரூக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஹிம்சையின் வலிமை அறிந்தவன் கையில் துப்பாக்கியோடு அழைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக
1: தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி அவர்கள் வந்து என்ன கவிதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பின் ஒளியில் இருண்ட பகையும் நண்பனாய் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓகே சிவா அவர்கள் வந்து வெற்றியடைய வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை பொறுமை இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து திருமூலஸ்தலம் வீரசுந்தரி அவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தா கைகள் உலகை ஆளும் அஹிம்சை வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து ஜனார்தனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்முறையால் வெல்வது ஒருவரை தோற்கடிப்பது, அஹிம்சையால் வெல்வது ஒரு மனதை மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ராதா வந்து வெட்டி எரியுங்கள் உங்கள் ஆணவத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூரிய நாராயணன், வன்முறையால் ஒருவரை தோற்கடிப்பது அஹிம்சையால் இருந்தால் அனைவரையும் வியக்க வைக்கலாம். அப்புறம் உஷா முத்துராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியான முறையில் வெற்றியை தேட ஒரு நல்ல பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா அசோக் குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியே அஹிம்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததா வந்து மணிகண்டன் நம்பி அவர்கள் வந்து, சுதந்திரம் என்னும் உயிரை என்னும் பயிரை வளர்க்க போட்ட வேலியே அஹிம்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இன்ப இலக்கியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஹிம்சை என்பது வன்முறையற்ற அறம், அது ஆயுதமின்றி உலகை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சத்யமூர்த்தி காமராஜ் அவர்கள் வந்து, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுக்கன்னத்தை காட்டுங்கள் அப்படின்னு வந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம். அன்பு ராணி, புன்னகை இருக்க

வன்முறை எதற்கு, அகிம்சை வழி இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாதவரன் வீரராகவன், அகிம்சை வலிமையெனில் இம்சை அதனிடம் பலி அப்படின்னு. அடுத்து வந்து சுகுமாரி சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருதி சிந்தா வெற்றிதான் வரலாறு, அழியாத காவியம் அப்படின்னு. அடுத்து புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொம்பு முளைத்த மாடும் அன்பில் அடங்கும் அகிம்சை பூமி.

0: கிட்டத்தட்ட 29 நேர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா?
1: ஆமா, எல்லாருமே வந்து ஆர்வமா வந்து தன்னோட கவிதையை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லாங்க.
0: ஆமா, இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றது அப்படின்னா விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. அதாவது அவங்க கமெண்ட் பண்ணலன்னா கூட 27 நேர்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, ப்ரோக்ராம்க்கு லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப புதுசா கேட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, என்னடா இது புதுசா ஏதோ சொல்றாங்க, ஒருவேளை லெட்டர்ஸ்ல இருந்து படிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, சோசியல் மீடியால இருந்து தாங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம், நம்ம மதுரை பண்பலை
1: அப்படின்ற வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து டெய்லியும் வந்து ஒரு 3 கேள்விகள் நாங்கள் உங்ககிட்ட கேட்போம். அந்த கேள்விக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா கமெண்ட்ஸ் வழியாக வந்து பதில் சொல்ல போறீங்க. அப்படி நீங்கள் சொல்ல போகிற பதில் எல்லாத்தையுமே வந்து அடுத்த நாள் வசந்த கானுங்கள் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வாசிக்க போகிறோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நேரம் வந்து 1:56 ஆயிடுச்சு.
1: அப்படியே வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து நாளைய கேள்விகள் என்ன, அதாவது இன்றைய கேள்வி நாளை வாசிப்பாங்கல்ல, சோ இன்றைய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா?
0: இயக்குனர் விசுவின் படங்களில் உங்களுக்கு பிடித்தது எது? சம்சாரம். அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்க உள்ளது? எங்க இருக்கு?
1: எங்க இருக்கு? அதான் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண போறாங்க.

0: அடுத்ததாக வந்து இயற்கை மனிதனிடம் பேசினால் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இது வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு இல்லையா? ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இவ்வளோ நேரம் வந்து காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்களை தாங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியா பதிவும் நம்ம வந்து கேட்டு முடித்தோம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் பேரும் நாளைய நிகழ்ச்சியில் வரணும்னா கண்டிப்பாக போய் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கவிதைகளுடன் பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் கவிதையரங்கத்தில். இன்னைக்கு கவிதைகளோட கத்துட்டு இருக்கிறது சுமையா. நேரம் 2:50. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திற்கான பாடல்.

கேட்பது கவிதையரங்கம் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM on 00.9 MHz. பல தருணத்தில் உணராத காதல் சற்றென்று முகம் சுழித்ததும், பல தருணத்தில் உணராத காதல் சட்டென்று முகம் சுழித்ததும், பல நடுக்கத்துடன் அருகே சென்று தலையை வருடும் முதிர்ந்த காதலா. கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கச்சலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:11. தாரமானவள் தாயுமானவள் தாரகையாக மாறி உறங்குகிறாள் தாயின் இல்லத்தில். தனக்கான நேரம் இல்லாமலும் தாயானவள் அனைவருக்கும் மாணவளாகிறாள். யுவன் சங்கர் ராஜா இசையில தான் பாடல் கேட்க போறோம். ராம் திரைப்படத்திற்காக ஸ்னேகன் வரிகளோடு கேஸ் ஜே யேசுதாஸ் குரலில். இது கவிதை அரங்கம்.

நேரம் 2:16 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம். மழலைகள் சில சமயத்தில் வாழ்க்கையை கற்பிக்கின்றனர். அடிப்படையை நாம் வரைந்த போது அழகான வண்ணத்தை தீட்டினார்கள் மழலைகள். அபியம் நானும் திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகளோடு.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:22. தேடல்களுக்கு பிறகு நிறைவு, நிறைவான பிறகும் தேடல் தொடரும். அப்படி ஒரு சுவாரஸ்யம் இந்த தேடலில். மாறா திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம், தாமரை வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். நேரம் 2:26. ஆதலால் காதல் செய்வே திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம். இதோ யுவன் சங்கர் ராஜா இசையோடு.

ஒரு சின்ன இடைவெளியை தொடர்ந்து கவிதையரங்கத்தில் இணையலாம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: if we look at the overall performance of India, also Shahid, from the perspective of Asian Games ka kya last day in participation ka?
1: Ji bilkul, last day abhi kai medal aane baki hai. Koi bhi muqabla jeet sakta, koi bhi khiladi muqabla haar sakta. Aisa hi ek muqabla haari hai ek khiladi Fujinami, jo 9 saal tak lagatar ajay thi. 9 saal tak koi bhi kushti nahi haari thi. 155 muqabla unhone lagatar jeeta tha. 57 kilogram varg mein उत्तर कोरिया की विश्व पदक जो रजत पदक विजेता खिलाड़ी है इल सिन सोन, उन्होंने उनके जो रथ का जो घोड़ा था लगातार अजय जो रथ पे सवार थी पिनफॉल करके उनको शिकस्त दी। आपको ये भी बता दूं इसी खिलाड़ी ने आज भारत की जो खिलाड़ी मनीषा उसको हराकर 155वीं जीत दर्ज की थी, लेकिन 156वीं जीत दर्ज नहीं कर पाई दोस्तों। और क्या कुछ घटित होता, क्या रिकॉर्ड्स बनते हैं आने वाले अगले घंटे में आपको बताएंगे जब हम आपसे मुखातिब होंगे 3:30 पर। तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और साक्षी मांडवाल को इजाजत दीजिए, धन्यवाद।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

நேரம் 2:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்ல கவிதை அரங்கம் கேட்டுச்சுக்கோம். இரவில் இலைகளை நனைக்கும் பணியைப் போலே அவனது நினைவுகள் அவர்களை கலைத்து விடுகிறது. அயோத்தி திரைப்படத்திற்கான பாடல்.

கவிதையுடன் பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்க கவிதையரங்கத்தில். நேரம் 2:41. கவிதையரங்கம் இசைக்கும் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையோடு இருமுகன் திரைப்படத்திற்காக. சுற்றிலும் பல நண்பர்கள் இருந்தாலும் கண்கள் கண்கள் அலைமோதும் அவன் வருகைக்காக. எத்தனை முறை கண்டாலும் காணா ஒரு துடிப்பு.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். அடுத்ததாக நாள் இரண்டிற்கு உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டோட தான் நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். அழைக்கலாம் 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.

நேரம் 2:47. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம். கலைஞனின் கைவண்ணத்தில் உருவான ஓவியங்கள் கண்களை கவரும் காவியங்கள். மன்மத அன்பு திரைப்படத்திற்காக பாடல்கள்.

52 நிமிடம் இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது கவிதைகளுடன் பாடல்களும் கவிதையரங்கம் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
1: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
2: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது.

புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

கிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 47,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்க போறீங்க மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் விந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452

0: 553-1366.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் மெல்ல வரும் மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் சின்மயி ஸ்ரீபிரதா மற்றும் அர்ஜித் சிங் ஆகியோர் குரல்களில் 24 திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இணைந்திருக்கும் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரிசையாக வந்து மெலோடி ஹிட்ஸ் தாங்க கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் காஞ்சனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இணைந்திருக்கும் எல்லவரும் பாட்டு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவப்பு மஞ்சை பச்சை திரைப்படத்திலிருந்து.

0: ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக.
1: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மரியான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மென்மையான மெட்டிகளின் தொகுப்பாய்தாங்க மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நடத்த பாடலாக கேட்கலாம் பிகில் திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மென்மையான மெட்டுக்களின் தொகுப்பாய்தாங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ஸ்ரீராம் குரலில் உரியடி 2 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் கயல் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்ட மெல்ல வரும் பாட்டு எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடலோடு நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா்.

வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபொ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 ரீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: தன்கோ.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, வசந்தன் கோவின் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் என்ன களமாக இருக்குது அப்படின்னா, பாட்டுக்களமாக இருக்குது. பாட்டு பாட வாங்க அப்படின்னு உங்களை நிகழ்ச்சிக்கு அழைப்பது நான் அபிராமி மற்றும்
2: ஹரிணி.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சுமையா.
2: வந்துட்டே
1: சரி, இன்னைக்கு வந்து நேர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம மூணு பேர் கூட சேர்ந்து அவங்களும் பாட்டு பாட போகிறாங்க. பாட்டு பாட வாங்க அப்படின்னு அவங்கள நம்ம அழைச்சிடலாம். அழைக்க வேண்டிய எண்களை சொல்லிடுங்க.
2: 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 அல்லது 25 30 171 இந்த எண்களில் நீங்களும் அழைத்து பேசி நம்ம ஜாலியானக்கு வந்து விளையாடப்படும்.
3: நீங்க
2: நாங்கள் யாருன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ அடுத்து வந்து அப்படி நேயர்கள் வந்து பாட்டு பாடி வெற்றி பெறதுக்கு முதல் நேராக யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: மூணு மேரத்துக்கு வணக்கம் சொல்றது மதுரை காஜத்துல இருந்து பஞ்சவர்ணம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் பஞ்சவர்ணம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: மேடம் சுமையா மரத்துக்கு அரிணி மரத்துக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வாசப்படிக்கு வாசப்படி வணக்கம் சொல்லுவாங்க உலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? வணக்கம் அழகா.
4: ரெடியா இருக்கேன்.
1: சரி, எங்களுக்கான பாடல் இதோ.

0: இப்ப இந்த பாட்டை கேட்டீங்கள, இது அப்படியே நீங்க பாடணும், அவ்வளவுதான். நீங்க பாடினா மட்டும் போதும்.
1: அடியே மனம் நில்லுனா நிக்காதடி, கொடியே நீ கண்டு நீ சக்காதடி.
2: அடுத்த
0: நிகழ்ச்சியில எந்த நேயர் பேச போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
2: ஐஸ்வர்யா, பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கான பாடல் இதோ, அதே மாதிரி பாடணும் பாக்குமா?

0: சொன்னேன் என்ன பாட்டு குடுத்துட்டீங்க. பாடுங்க. அருமையா பண்ணீங்க, அருமை அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றதுக்கு நன்றி. அடுத்த வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது
1: வில்லாபுரத்தில இருந்து மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால்.
0: ஈஸ்வர்லால் ஐயாவுக்கு பாட்டு கொடுத்துருவோமா?
1: பாட்டு கொடுப்போம். பழைய பாடல் கொடுங்க.
0: பழைய பாட்டா? சரி, முயற்சி
1: பண்ணுங்க.
0: எனது கையில் இல்லை, ஆபரேட்டர் கொடுத்துருங்க.
2: அப்ப 11 மணிக்கு தான் கேட்கணும்.
1: ஆபரேட்டர் சுமையா?
0: ஆமா ஆமா ஆமா, அவங்கதான் இப்ப பாட்டு உங்களுக்காக கொடுக்க போறாங்க.

0: கேட்டீங்களா ஐயா, பாடிடலாமா? எப்படி இப்படி எல்லாம் பாடக்கூடாது? அதாவது கேக்குறது பழைய பாட்டு. என்ன சொன்னாரு? ஓல்ட் இஸ் கோல்டா. ஆனா அந்த வரிகள் தெரியல,
1: வரிகள் ஞாபகம் இல்ல.
0: சரி, இன்னொரு ஒரு முறை உங்களுக்காக பிளே பண்றோம், கேட்டு அப்படியே பாடிடணும்.

0: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
1: அதே மாதிரி பாடினா மட்டும் போதும், அதுதாங்க பாட்டு பாடுவாங்க. எனக்கு கேம சாட்டக்கிழமை நேயக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் இதோ.

பாடிட்டாங்க. சரி ஓகே, ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே.

காலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமான ஆட்டக்கிழமை நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,

0: பாட்டு களம் விளையாண்டு இருக்கோம், பாட்டு பாட வாங்க.
1: அதேதான் நேர்களும் வந்து வரிசையா வந்து பாடல்கள், யாரு யாரும் இல்லை, நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான். நேர்களும் வந்து பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து பாட போற நேயர் யாரு? வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: பாலமுருகன், சரி, என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு கேட்டுருவோமா?
2: போட்டு விடுங்க.

0: சொல்லாதே.
1: எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க?
2: பாடுறீங்களா?
3: ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகனின் மகளே சுகம் தானா, உன்னிடத்தில் கொடுத்தேன்.
4: ஒருங்கிணைப்பாளரே இவ்வளவு ஸ்மூத்தான பாட்டு குடுக்கறீங்களே,
1: பரவாயில்ல. நம்ம நேயர்கள் எப்படினாலும் கலாச்சிருவாங்க, எப்படி சொல்றது, கல கலகலிருந்துருவாங்க இல்லையா?
2: கரெக்டா பாடி ஜெயிக்கவும் செஞ்சிருவாங்க.
1: ஆமா, அப்பப்ப நம்மளை பத்தி நம்மளும் பாட்டு போட்டுக்கிடணும் இல்லையா?
4: ஆஹா, அந்த பொய் சொல்லாதேங்கிறது தான் சுமையா உட்கார்ந்த வரிகளா?
1: சரி, அடுத்து ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் காளீஸ்வரி பேசுறேன், காஞ்சங்குளத்துல இருந்து.
1: அது எங்க இருக்குமா?
4: பாட்டு பாடுங்க.
1: பாட்டு பாடிடலாமா?
5: பாடிடலாம்.

0: பாடிடலாமா?
1: நாங்க
0: பின்னாடி மியூசிக் கொடுக்குறோம், பாடிருங்க. இல்ல நடுல கொஞ்சம் ஃபேஸ் எரர் ஆயிடுச்சு.
2: ஒரே பந்தலில் ஒரே மேடையில்
3: இருவரும்.
0: அவங்க நல்லா தானே பாடிட்டு இருந்தாங்க, நீங்க
2: கூட ஜாயின் பண்ணி நம்மளும் சேர்ந்து பாடுவோம்
1: தான்.
2: நன்றி நன்றி, அருமையான பாட்டு, அதுவும் அழகா பாடினீங்க, நன்றி. அடுத்து
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போல நம்ம வந்து ஆட்டக்கலம் தான் கிட்ட இருக்கோம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: முருகன். ஆமா, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? எனக்கு உண்மையிலேயே நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக்குது.
6: கேக்குதா?
2: உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோமா?
5: கொடுத்துருங்க.

0: பாருங்க அப்படியே கேட்போம்.
1: பூச்சிகளை அவன் அதை முயற்சி பண்ண முடியுமான்னு பாக்குறான். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலைகள்லாம் வரமாட்டுக்குமா. அந்த பாட்டு பழைய பாட்டா?
2: அது நல்லா முயற்சி பண்ணீங்களே, நல்ல முயற்சி பண்ணீங்களே.
1: போடுங்க அந்த பாட்டா.

0: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா.
1: அருமையா பாடுனீங்க, நல்ல முயற்சி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி.
2: அடுத்து வரக்கூடிய 20 நிமிடம் ஆயிட்டு இருக்கு, அடுத்த நேயர்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்வது யாரு?
3: புதுக்கோட்டை மாவட்டம் பட்டம்

0: கிழக்கிரங்குல இருந்து அசோக்குமார் மேடம்.
1: முடியல
2: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி உங்களுக்கு பாடல்
0: படிக்காவே
2: உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாமா?
0: கொடுங்க மேடம்.

0: ஏன்
1: ஓ மனமே, ஓ மனமே, உங்களுக்கு மனமே.
0: சரி, லிரிக்ஸ் இந்த பாட்டு எவ்வளோ சோகமா இருக்கும் தெரியுமா? இனிமே இந்த பாட்டை கேட்டா உங்க ஞாபகம் தான் வரும். நன்றிங்கய்யா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: ஒரு சோகமான
0: புது புது
2: பாட்டு
0: வரிகள்
2: நமக்கு
0: போட்டு.
2: அதேதான்,
0: ஆமா, அவரே சொல்லிட்டாரு. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: இணைப்பில் வந்திருக்கிறது யாரு? நேரம் 4:22, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்ப இணைப்பில் வந்திருக்கிற நேர் யாரு? வருக, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், மணிகண்டன் மதுரை கே கே நகர்.
0: சரி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோமா?
3: கொடுத்துருங்க.

0: பாடுங்க, முயற்சி பண்ணுங்க. இது முயற்சி பண்ணுங்க.
1: என் பேச்சே அப்படித்தான், கனா காண்கிறேன்.
0: நம்ம நேயர்கள் வந்து அதாவது ஜாலியா பேசுறது, இதா பேசுறது, எப்படி சொல்றது, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஓடிடுறாங்களே. சரி, அடுத்து ஒருத்தவங்க காத்துருச்சுக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், மதுரை ரத்தன வெங்கடேஸ்வரன் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம், மூணு பேருக்கும் வணக்கம் மேடம்.
1: அதனால மூணு வணக்கமா? சரி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோமா?
2: கொடுத்துருவோம்.
1: அதே மாதிரி பாடணும், முயற்சி பண்ணுங்க.

0: அருமையா முயற்சி பண்ணீங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து இணைவோம் நேயர்களே.

நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இடைவெளியை தொடர்ந்து அட்டக்களத்தில் இணையலாம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அடுத்து
2: பாட்டு
1: பாடணும். பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா விஜயலட்சுமி? உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோம், கொடுத்துருங்க.

0: பாடுங்களே கேப்போம்.
1: சும்மா வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க வந்த வழிய பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க, வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான், வாங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க.
2: அழகா பாடுனீங்க, அந்த வெக்கம் கலந்த அந்த தொனில பாடுனீங்க, ரொம்ப அழகா இருந்தது.
0: லிரிக்ஸ்
2: கோவிலுக்கு
3: அழகு தெப்ப குளம், மதுரை பண்பல இருப்பது, சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டு இருப்பது ஆட்டக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். பேர் சொல்லிட்டா இன்னும் சிறப்பா இருக்குமே.
3: மதுரை செல்லூர் குமரன் பேசுறமா.
2: குமரன், உங்களுக்கு பாடல் கொடுத்துருவோமா?
3: கொஞ்சம் நடுத்தர பாட்டா போடுங்க.
2: சரி, ஆபரேட்டர் கையில தான் இருக்கு. ஆபரேட்டர் கொடுத்துருங்க.

0: காடுங்க.
1: ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு உனக்கு என்னை, பிடிச்சிருக்கு என்னமோ என்னமோ பிடிச்சிருக்கு.
0: ரொம்பவே சூப்பரா படிட்டீங்க.
1: நன்றி
0: நேயர்களுக்கு நன்றி. ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: இருவருக்கும் நீ மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
2: ஆண்டிப்பட்டியிலிருந்து
3: ரகுராமன். இதோ உங்களுக்கான பாடல்.

0: எதை சொல்லக்கூடாது?
1: அடிச்சு கேட்டாலும் சொல்லிடக்கூடாது.
2: சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். சரி ஐயா பாடுங்க.
3: சொல்லாதே யாரும் கேட்டான் எல்லோரும் தாங்க மாட்டா.
0: சொல்லுங்க ஏன் எங்களுக்காக.
3: எனக்கு மட்டும் சோகப்பட்ட போட்ட ஏதாச்சும் பாட்டேன்.
0: இல்ல, இந்த பாட்டை சோகமாக்க கூடாது. இனிமே எல்லாரும் சிரிச்சு கேட்கணுன்றக்காக தான் போட்டிருக்கோம்.
3: சரி மேடம், சரி
0: மேடம். நன்றிங்க, நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: முயற்சி பண்ணீங்க, நன்றி. அடுத்ததா இணைப்பில் வரக்கூடிய நேயர்,
2: வணக்கம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இணைப்பில் வந்திருக்கிற நேர் யாரு? நேராக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்கள்ளம் கேட்டுட்ருக்கிறோம். ரேடியோவில் நாங்கள் பேசுகிறதே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறோம்.
2: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நான் ரயில்வே பிறந்து நாகமணி பேசுகிறேன். பண்பல பணியாளர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து.
3: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க.
2: ஏதாவது ஒரு பாடலை போட முடியும்
1: ஒளியளவை.

0: இணைப்பில் வந்திருக்கிற நேயர் யாரு? நேராக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். வசந்தன் குழங்கும் ஆட்டக்கள்ளம் கேட்டுட்ருக்கிறோம். ரேடியோவில் நாங்கள் பேசுகிறதே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறோம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல நான் ரயில்வே படம் நாகமணி பேசுறேன். பண்பல பணியாளர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து
2: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க.
1: ஏதாவது ஒரு பாடலை போட முடியும்.
0: உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோம்.
1: சொல்லுங்கம்மா.

0: தெரியாது தெரியாது.
1: கேட்டிங்களா?
2: அம்மா அந்த பாட்டு தெரியாதுமா? இதாவது ஒரு
0: தெரியாது
2: அம்மா, ஒரு பழைய பாடல் போடுங்கம்மா, ஒரு பட்டுக்கோட்டையார் பாடல் போடுங்கம்மா.
1: ஆஹா,

0: உங்க
1: காலு தரையில படல, நீங்க நிதானமான இல்ல அப்படிதான?
2: இல்லம்மா இல்லம்மா.
1: சரி, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு.
3: நன்றி,
0: அருமையா முயற்சி பண்ணீங்க. நன்றி.
1: சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துருவோம், அது வரைக்கும் ஒரு பாட்டு கேட்டுடலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சன்கோ. நேரம் 4:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல ஆட்டக்கலம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து அழகா பாட்டு பாட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள்.
1: கண்டிப்பா அப்படியே வரிசையா பாடிட்டு இருக்காங்க. அடுத்து பாடுறதுக்காக வரப்போற நேயர் யாரு? வணக்கம்.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இப்ப எப்படி நீங்களே பாட்டு பாடிட்டீங்க, நாங்க குடுக்கணுமா வேணாமா?
3: பாடிருங்கம்மா,
0: கேட்டுருவோம்.

0: அடடடடடா, கொதிக்குது கொதிக்குது.
1: மீன்
2: குழம்பு.
0: ஆமா, மீன் குழம்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். எப்படி வைக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இனிப்பில் இணைந்ததற்கு
3: நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி.
2: நேரம் 4:49 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
4: குருவித்துறையில இருந்து காசிமயன் ஐயாவுக்கு பாட்டு கொடுத்துருவோம்.
5: அதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டான்.
4: இந்த பாட்டையவா

0: சொல்லாதே யாரும் கேட்டால்.
1: சொல்ல மாட்டேன்.
0: வரலையே
2: பாட்டு பரவல, ஸ்டக் பண்ணி விட்டா எப்படி வருவாங்க?
3: திருத்தணும் முடிச்சிட்டு காரைக்குடி பஸ் எப்ப வரும்னு காரைக்குடியில கேக்குறேன்.
0: பழைய பாடல் தான், தெரிஞ்ச பாடல் தான்.
2: ம், அதானே, இனி யார் பழைய பாட்டுன்னு கேட்க கூடாது, கேட்டா பாடாம இருக்க கூடாது. சரி, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இருந்ததற்கு.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: காரக்குடி பஸ் எப்ப வரும்? காரக்குடியில்
3: திருதிறது.

0: தான் நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து யார் வரப்போறாங்கன்ட்டு.
1: வணக்கம். அடுத்து ஆட்டக்கிளம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: யார், எங்கிருந்து?
2: மதுரை மாவட்டத்துல இருந்து பாரி பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க?
4: அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான். நீங்களே போய் பாருங்க. போங்க.
3: அதான் கேட்டுட்டே இருக்கோம்.
2: பேசுறேன் மேடம், கேக்குதா?
3: சுவாதியா?
2: பாரி. பாரி.
1: பாரி. ஓகே. பாரி. சரி சரி சரி. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.

0: பாடுங்க.
1: அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்,
0: சேர்ந்து பாடுவோமா?
2: அடுத்து வரக்கூடிய நேர் யாரு அப்படின்னு கேட்டுருவோம். 4:53 ஆயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வசந்தன்
3: முடிச்சுக்கிறேன்
2: முழுசா நிகழ்ச்சி பேர சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. மயில்ராஜ் பாட்டு கொடுத்துருவோமா?
3: கொடுத்துடலாம்.
2: பாட்டு அதே மாதிரி பாடுங்க பாப்போம்.

0: முதன் முதலாக உன்னை பார்த்த உடனே மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பாதி.
1: சரி, அருமை அருமையா பாடினீங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேட்டுருவோம். 4:54 இணைப்பில் இணையும் நேயர் வசந்தன் கொழுங்கு மாட்டக்களம் கேட்டுட்டு இருக்கிறோம். வாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜோதி.
3: ஜோதி பத்தனா.
2: ஓகே, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?

0: உங்களுக்கு தான்
1: ஐரா ஐரா ஐரா ஐரா இந்த வண்ணம் எனக்கு ஐரா ஐரா ஐரா ஐரா.
2: இல்ல இல்ல, நீங்க என்ன பண்றீங்க?
3: அவங்களாம் பாட்டு போட சொன்னா அவர் பாட்டுக்கும் பாடிட்டு இருக்காரு.
0: நாங்க போட்டு பாட சொன்னா நீங்க ஒரு பாட்டு போட்டு பாடுறீங்களே.
1: இன்னொரு வாட்டி போடுங்க மேடம்.
0: இன்னொரு வாட்டி? சரி, கொடுத்துருவோம்.
2: படிரலாமா?
1: பாடுற மேடம்.
0: பாட்டு போட்டு
3: கேப்பா
2: ஞாபகம் தான் வரும். நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஞாபகம் வரும். மதுரையில உள்ளவங்க, ராமேஸ்வரம் உள்ளவங்க வரைக்கும் ஞாபகம் வரும், பாத்துக்கோங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இதே ஒரு குஷியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கழுமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ. இது வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து போச்சு ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில பேசியே பேச முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா,
1: அபிராமி மற்றும் ஹரிணி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட

வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 5:03. நேயர்களுக்கு இதமான ராகங்கள் வழங்க காத்திருப்பது நான் அபிராமி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிமையான கானங்களோடு இசைக்க காத்திருக்கிறது மாலை தென்றல். முதலாவதாக ஒரு சூப்பரான பாடல், செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், இதோ காட்சிகளில்.

இதமான ராகங்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. ஆகாஷ் பணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க. இதோ காட்சலைகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 5:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிமையான கானங்களோடு இணைந்திருக்கிறோம். இது மாலை தென்றல். இசைக்கு வரும் அடுத்த பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா மற்றும் மனு இணைந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 5:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் என்ன செமச்சான் திரைப்படத்திலிருந்து கே சித்ரா குரலில் பாடல் இதோ காட்சலைகளில்.

நேரம் மாலை 5:24 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். இது மாலை தென்றல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து கேட்கவிருக்கிறோம். நேயர்களே, கே சித்ரா குரல் கொடுக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

0: 3.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் மாலை 5:42 நிமிடத்தில் மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் மாலை 5:42 மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள்.

இனிய பாடல் இசைத்தது மாலை சென்றில்ல. அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கிற பாடல் என்னாசராசாவே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல் கொடுக்க இதோ காற்றலைகளில் பாடல்.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். இதமான ராகங்களாய் மாலை தென்றல் விழா வந்து கொண்டே இருக்கிறது நேர்களே. நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் தர்மா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறாங்க. வரும் பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே. பாடல் கேட்டு இணைந்திருங்கள் தர்மா திரைப்படத்திலிருந்து.

0: வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தொழில் துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். மதுரை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகரக்கோட்டம், எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதான சாலை, தோப்பூர் தன்னிறைவு திட்டம், மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்தின் கால நீட்டிற்கான அறிவிப்பு இம்மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிய tnhb.tn.gov.in. மீண்டும் ஒருமுறை tnhb.tn.gov.in என்ற இணையதளம் மற்றும் tntenders.gov.in tntenders.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 10 சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மாலை 3 வரை மதுரா கல்லூரியில் மதுரையில் நடைபெறவுள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது விவரங்களை tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும், இது முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கின்றார். பட்டாசு வெடிப்பொருள் தொழிற்சாலைகளில் நிலையான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடமிருந்து வந்துள்ள செய்தி. இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது விளக்கேற்றும் வேலை.
1: ஸ்ரீமத் அகில மகிமண்டல மண்டன தரணிதர மண்டலா கண்டலஸ்ய நிகில சுராசுர வந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷணஸ்ய சேஷாச்சல கருடாச்சல வ்ருஷபாச்சல நாராயணாச்சலாஞ்சனாச்சல சிம்ஹாச்சலாதி சிகரிமாலா குலஸ்ய நாத முக போத நிதி வீதி குணரசாபரண சத்வ நிதி தத்வ நிதி பக்தி குண பூர்ண ஸ்ரீசைல பூர்ண குண வசம்பத பரம புருஷ கிருபா பூர விப்ரமத துங்க ஸ்ருங்க கலத் ககன கங்கா சமாலிங்கிதஸ்ய சீமாதிக குண ராமானுஜ முனி நாமாங்கித பஹு பூமாஸ்ரய சுர தாமாலய வன ராமாய தவன சீமா பரிவ்ருத விசங்கட தட நிரந்தர விஜ்ரும்பித பக்தி ரச நிர்ஜரானந்தார்யாஹார்ய பிரஸ்ரவண பாராபூர விப்ரமத சலில பரபரித மகாதடாக மண்டிதஸ்ய கலிகர்தமலமர்தன கலிதோத்யம விலசத்யமநியமாதிம முனிகண நிஷவ்யமாண ப்ரத்யக்ஷீபவன் நிஜ சலில சமஜ்ஜன நமஜ்ஜன நிகில பாபநாசன பாபநாசன தீர்த்தாத்யாசிதஸ்ய முராரி சேவக ஜராதி பீடித நிரார்த்தி ஜீவன நிராச பூசுர பராதி சுந்தர சுராங்கநாரதி கராங்க சௌஷ்டவ குமாரதாக்ருதி குமார தாரக சமாபனோதயதமான சாதக மகாபதாமய விஹாபனோதித சகல புவன

அபிதான தீர்த்தாதிஷ்டிதஸ்ய தரணி தலகத சகலஹத கலில சுப சலிலகத பஹுள விவிதம மலஹதி சதுர விலோகன மாத்ர விதளித விவித மகாபாதக சுவாமி புஷ்கரிணி சமேதஸ்ய பஹு சங்கட நரகாவட பத துஷ்கட கலி கங்கட கலுஷோத்பட ஜனபாதக வினிபாதக ருச்சிநாடக கரஹாடக கலசாக்ருத கமலார்ச்சித சுபமஜ்ஜன ஜலசஜ்ஜன பரித நிஜ துரித ஹதி நிரத ஜன சதத நிரஸ்த நிரர்கள பேபீயமான சலில சம்ப்ருத விசங்கட கடாஹ தீர்த்த விபூஷிதஸ்ய ஏவமாதிம பூரி மஞ்சம சர்வபாதக கர்வஹாபக சிந்துடம்பர ஹாரி சம்பர விவித விபுல புண்ணியதீர்த்த நிவஹ நிவாசஸ்ய ஸ்ரீமதோ வெங்கடாச்சலஸ்ய சிகர சேகர மஹாகல்பசாகி கர்வீ பவததி கர்வீக்ருத குருமேர்வீ ஷகிரி முகோர்வீ தரத குலர்வீ கரதயதோர்வீ தர சிகரோர்வீ சதத சதுர்வீக்ருத சனநவகன கர்வ சரண நிபுண தனு கிரணமசுணித கிர சிகர சேகர தருணி கிரதி மிரஹ வாணீபதி சர்வாணி தயிதேந்திராணீஸ்வர முகவாணி யோரசவேணீனி பசுபவாணி சுதமஹிமாணி யஸ்த கோட்டீர பவதகில புவன.

ீலாமலபாலங்க சமாலங்கிருத தாராத்வயாவதீரண தீர லலித தர விஷத தர கனசார மயோர்த்வ புண்ட ரேகாத்வய ருச்சிர சுகவீஸ்வர தளி பாஸ்வர கமலோதர கதமேதுர நவகேசர ததி பாசுர பரிபிஞ்சர கனகாம்பர லலிதோதர ததாலம்பஜம் பரிபு மணிஸ்தம்ப கம்பீர மரம்பஸ்தம்பன சமுஜும்பமாண பீவரோரு யுகள ததாலம்ப பிருது கதளீ முகுள மதஹரண ஜகா ஜங்கா யுகள நவ்யதள பவ்ய கலபீத மல சோணி மல சம்ருதுல சத்தி சலயாம் பிரஜல ஜலகாரி பல சோண தலபத் கமல நிஜாஸ்ரய பலபந்தீகிருத சரதிந்து மண்டலி விப்ரமதாத பிரசுப்ர புனர்பவாதிஷ்டிதாங்குளி காட நிபீடித பத்மாசன ஜானுதலாவதி லம்ப விடம்பித வாரண சுண்டா தண்ட விஜும்பித நீலமணிமய கல்பக சாகா விப்ரமதாயி மிருணாளலதாயக சமுஜ்வல தர கனக வலயவல்லிதைகதர பாஹுதண்ட யுகள யுகபதுதித கோடி கரகர ஹிமகர மண்டல ஜாஜ்வல்யமான சுதர்சன பாஞ்சஜன்ய சமுத்துங்கித ஶ்ருங்காபர பாஹு யுகள அபினவசாண சமுத்தேஜித மகாமகாநிலகண்ட மதகண்டன நிபுண நவீன பரிதப்த கார்த்தஸ்வர கவசித மகனீய பிருதுல சாலக்ராம பரம்பராகும்பித நாபிமண்டல பர்யந்த லம்பமான பிராலம்ப தீப்தி சமாலம்பித விசால வட்சஸ்தல.

மோஹாவஹ மஹி மம ஸ்ருணித மஹீதி மிரஹ பிங்காக்ருதி பிருங்காரு நிபங்கார தளங்காமல நிஷ்காசித துஷ்காரிய கனிஷ்காவளி தீப பிரபனீ பச்ச விதாப பிரத கனக மாலிகா பிசங்கித சர்வாங்க நவதளித தசவலித மிருதுலலித கமலததி மத விஹ்ருதி சதுரதர பிருதுலதர சரசதர கனக சரமய ருச்சிர கண்டிகா கமனீய கண்ட வாதாசனாதிபதி சயன கமல பரிச்சரண ரதி சமீஹிதாகில ஃபணதர ததிமதி கனகமய நாகாபரண பரிவீதாகிலாங்காவகமித சயன பூதாஹி ராஜா ஜாதாதிசய ரவி கோட்டி பரிபாட்டி தர கோட்டி கிதவாட்டி ரசதாட்டி தர மணிகண கிரண விசரண சதத விதுததி மிர மோகர்பகேஹ அபரிமித விவித புவன பரிதாகண்ட பிரம்மாண்ட மண்டல பிச்சண்டில ஆர்ய துர்யானந்தார்ய பவித்ர கனித்ர பாத பாத்ரீகிருத நிஜ சும்பி.

பனச பாட்டலி பாலாச பில்வ புன்னாக சூத கதளி சந்தன சம்பக மஞ்சுல மந்தார ஹிந்தாலாதி திலக மாதுலுங்க நாரிகேள க்ரௌஞ்ச அசோக மதூக அமலக ஹிந்துக ராககேத கன்ய பூர்ணகுந்த பூர்ண கந்தரச கந்தவன வஞ்சுள கர்ஜூர சால கோவிதார ஹிந்தால விகட வைகச வருண தருண கமரண விச்சுளங்க அஸ்வத்த யக்ஷ வசுத வர்முத மந்திரிணி திந்திரிணி போதன்ய க்ரோத கடபட விட்டல ஜம்பு மாதல்லி வசதி வாசதி ஜீவனி போஷணி பிரமுக நிகில சந்தேக தமால மாலா மஹித விராஜமான சஷக மயூர ஹம்ச பாரத்வாஜ கோகில சக்கரவாக கபோத கருட நாராயண நானாவித பட்சி ஜாதி சமூக பிரம்மக்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர நானா ஜாச்சுத்பவ தேவதா நிர்மாண மாணிக்க வஜ்ர வைடூர்ய கோமேதிக புஷ்யராக பத்மநாகேந்திர பிரவாள மௌக்திக ஸ்பட்டிக ஹேமரத்ன கசித தகத்தகாயமான ரத கஜ துரக பதாதி சேனா சமூக பேரி மர்தள முரபக ஜல்லரி சங்க காஹள நிச்ச கீத தாள வாஜ்ய கும்ப வாஜ்ய பஞ்சமுக வாஜ்ய ஆஹா மீமாரன்னடி வாஜ்ய கிட்டிகுந்தல வாஜ்ய மரட்டி சௌந்தௌ வாஜ்ய தமிழ விதாள வாஜ்ய தக்கராக வாஜ்ய கண்டா தாடன பிரம்மதாள வாஜ்ய கண்டா தாடன பிரம்மதாள சமதாள கொட்டரி தாள டக்கரி தாள எக்காள தாரா வாஜ்ய பட்ட காம்ஷ வாஜ்ய பரதநாட்டியாலங்கார கிண்ணர கிம் புருஷ ருத்ரவீணா முகவீணா வாயு வீணா தும்புர வீணா காந்தர்வ நாரத வீணா ஸ்வரமண்டல ராவணஹஸ்த வீணா ஹஸ்திரியாலங்கிரியாலங்கிருத்தானேக விவித வாஜ்ய வாபி கூப தடாகாதி கங்கா யமுனா ரேவா தருணா சோண நதி சுவர்ணமுகி வேகவதி வேத்ரவதி க்ஷீரவதி பாஹுநதி கருட நதி காவேரி தாமிரபர்ணி பிரமுகா மகாபுண்ய நஜ சகல தீர்த்தை சகாபகூலாங்கத நதி பிரவாஹ ருக்யஜுஸ்ஸா.

0: அமாதர்வண வேத சாஸ்திரேதிஹாச புராண சகல வித்யாகோஷ பானுகோட்டி பிரகாஷ சந்திரகோட்டி சமான நித்ய கல்யாண பரம்பரோத்தராபிவிருத்தி பூயாதிதி பவந்தோ மகாந்தோனு க்ருண்ணந்து.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: நீங்க கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணை.

0: நேரம் 6:25 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:35 அந்திப்புக்கள், 7 மணிக்கு பாட்டி இதுகிட்டு, 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் கேட்கலாம். தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 சக்கரவியூகம் பகுதி 21 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகளில் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி மாணவர்கள் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவர தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை நிறைவு. தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும், 11:59 12 மணி முதல் காலை 4:45 சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். இதுவரை கேட்டது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க, ரசிக்க

0: பூந்தளிர். உங்க ஃபேவரட் புரோகிராம கேட்க மறக்காதீங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

பரத்வாஜ் இசையில வைரமுத்து வரிகள்ல அட்டகாசம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:40. இசைக்கும் அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக, இதோ அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில்.

பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டோம். இந்த படத்திற்கு இசை வித்யாசாகர், ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்ல தான் பாடல் கேட்டு முடித்தோம். 6:44:50. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா அந்திப்பூக்களில் வின்னர் திரைப்படத்திற்கான பாடல் தான் இது. கச்சலைகளில்

வின்னர் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிஸ் ராகவேந்திர குரல்ல தான் பாடல் கேட்டு முடித்தும் 6:49 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இது அந்திப்பூக்கள். இசைக்கும் அடுத்த பாடல் டிஷ்யூ திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையில் இதோ பாடல்.

நேரம் 6:53 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் இசைக்கும் பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்திற்காக. இது

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. பாட்டு இது ஹிட் கேட்க இருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கா நம்ம குலேபகாவளி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாட்டு, இது ஹிட்டு. சரி, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, இமைக்கா நொடிகள்ல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 7:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, பாட்டு இது ஹிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் நிமிர் திரைப்படத்திற்காக சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. டி சத்யபிரகாஷ் மற்றும் தர்புகா சிவா பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாமா?

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. பாட்டு இது ஹிட். அடுத்தது அவர் சூப்பரான ஹிட்டான பாடல் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து டி சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி இணைந்து பாடியிருக்கிறாங்க பாடல். இதோ காற்றலைகள் உங்களுக்காக.

இரவு 7:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட். அடுத்ததா சூப்பரான பாடல் ஒன்று ஜூங்கா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

பாட்டு ஹிட் கேட்கலாமா? அடுத்ததா நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் விஸ்வரூபம் 2 படத்துக்காக. இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: மாயா மாயா
1: ஆயர்தம் மாயா நீ.

7:46 இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ் பணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம் நேர்களை. அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் காலா திரைப்படத்திற்காக, கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. பாட்டு எதிர்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இசைக்க காத்திருக்கு. டி இமான் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ பாடல் காட்சி அலைகள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை பாட்டு இது ஹிட்டு கேட்டுட்ருக்கிறோம். நிறைவாக பாட்டு இது ஹிட்டில் இசைக்க காத்திருக்கும் பாடல் காளி திரைப்படத்திற்காக வரும் பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர்

0: கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:05.
4: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் 2வது அத்தியாயத்தின் 21வது பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை

0: சார், ஸ்டெல்லா இருந்து கால்.
1: அட்டெண்ட் பண்ணிட்டு
2: கொடு. ஹலோ கனல் சார்.
1: ஸ்டெல்லா, எல்லா டீடைல்ஸையும் என்னோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டியா?
2: எஸ் கனல் சார், டீடைல்ஸ் அண்ட் எவிடன்சஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிட்டேன். அந்த கேங் அங்க இருக்குது, கன்ஃபார்ம்ட் இன்ஃபர்மேஷன்.
1: ஓகே, இப்போ நாங்க அங்க தான் கிளம்ப போறோம். எங்களுடைய ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே இரு. எனி அப்டேட்ஸ் ஐ வில் இன்ஃபார்ம் யூ.
2: ஓகே கனல் சார், பட் பி சேஃப் சார்.
1: டோன்ட் வரி ஸ்டெல்லா, பத்திரமா திரும்பிடுவோம்.
0: போட்டுக்கோங்க.

0: கனன் சார், நமக்கு கிடைச்ச லொகேஷன் ரூட்ல ஒரு ப்ராப்ளம்.
1: ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்?
0: இங்க பாருங்க, டால் லேக் போற ரூட் பிளாக்டுன்னு காமிக்குது.
1: நம்ம டால் லேக் பக்கத்துல இருக்கக்கூடிய அவனுங்களோட பில்டிங் தானே போறோம், டால் லேக்குக்கு இல்லையே.
0: எஸ் சார், அந்த லொகேஷனுமே பிளாக்னு தான் காமிக்குது.
1: லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய டெரஸ்டியல் மேப்ல என்ன காட்டுது?
0: அங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு சார்.
1: அதோட என்ட்ரன்ஸ் ஆர் ஏதாவது உள்ள நுழையக்கூடிய பாதை இருக்கான்னு செக் பண்ணி பியூலா.

0: இதோ இந்த பாதையை காமிக்குது சார், பட் நாட் சேஃப்னு அலர்ட் காமிக்குதே.
1: வேற வழி இல்லை, நாம அந்த பாதை வழியா தான் அந்த மலை மேல போக முடியும். நான் காரை அந்த அடிவாரத்துக்கு திருப்புறேன்.
2: ஐயோ, இந்த குளிரில் இவர் வேற ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறதே இந்த மனுஷனுக்கு வேலையாக போச்சு.

0: சார், இந்த பாதையில யாருமே போன மாதிரியே தெரியலையே.
1: ஆமா சார், இருட்ட வேற போகுது. இந்த பாதை பார்க்கவே பயங்கரமா இருக்கு.
2: கேத்தரின், வெப்பன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பிஸ்டல்ஸ் எடு. கைஸ், எல்லாரும் கன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மேபி போகிற வழியில் ஏதும் ட்ராப் வச்சுருக்கலாம் அவனுங்க. எப்படியாவது நம்ம நடந்து அந்த பில்டிங்க்கு போகணும்.
1: எது நடந்தா? செத்தாண்டா ஸ்ரீதர்.
3: வாய மூடு ஸ்ரீதர். கனல் சார், கம்யூனிகேஷன் சிக்னல் எதுவுமே கிடைக்கல இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே.
0: எஸ் சார், ஜிபிஎஸும் லாஸ்ட்னு காமிக்குது.
2: பரவாயில்ல, வி வில் ஃபைண்ட் த ரூட் மேனுவலி. லிசன், பார்த்து பத்திரமா நடந்துவாங்க. மேபி அவனுங்க பாதையில கண்ணி விடிகளை புதைச்சி வச்சிருக்கலாம். பியூலா, அந்த டார்ச் லைட்டை கொடு.
3: இந்தாங்க சார்.
2: கைஸ், என் பின்னாடியே வாங்க. ஸ்ரீதர்
4: சார், எனக்கு கன்னு தர போறீங்களா?
2: இல்லை, நீ லாஸ்டாவா?
4: நினைச்சேன்.
0: கனல் சார், அங்க பாருங்க, தூரத்துல ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது.
2: பியூலா, அந்த பைனாகுலர் கொடு. கைஸ், மேபி நாம தேடி வந்த பில்டிங் இதுதான் நினைக்கிறேன். கேர்ஃபுல், பாதை கரடு முரடா இருக்கு. பார்த்து ஸ்டெப் வைங்க. மலை ரொம்ப ஏத்தமா இருக்கு. கவனமா ஏறிவாங்க.
1: இந்த குளிர்ல இந்த மனுஷன் காடு மலையில இப்படி ஏற விடுறாரே. அங்க பாருங்க, இந்த மலை மேல எவன்டா இவ்வளவு பெரிய பில்டிங்க கட்டி வச்சது?
3: டி ஸ்ரீதர், புலம்பாம ஏறி வாடா.
1: ஏரிக்கு போகலான்னு தானே கூப்பிட்டீங்க? அதான் வந்தேன். ஏரிக்கு போகலான்னு கூட்டிட்டு இப்படி மலையில ஏற விடுறீங்களே.
0: கனல் சார், கனல் சார், அங்க பாருங்க, ஏதோ லைட் பிளிங்க் ஆகுது அந்த மரத்துக்கு பின்னால.
2: ஆமா, எனக்கும் தெரியுது. என்ன அது? கைஸ், கன்னை லோட் பண்ணிக்கோங்க.
0: சார், அந்த லைட்டுக்கு பின்னாடி ஏதோ உருவம் அசைற மாதிரி இருக்கு.
2: எஸ், பி குவைட். அமைதியா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க.
0: அங்க ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதே.
2: எஸ் கேத்ரின், மேபி அந்த பில்டிங் சுத்தி அவனுங்களோட ஆட்கள் இருக்கலாம். சோ கேர்ஃபுல்லா வாங்க.
1: ஓனாங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ இவங்க கிட்ட மாட்ட போறோமா? சூப்பர்ல
2: கைஸ். என்னோட கால்குலேஷன் படி பில்டிங்கை சுத்தி மேபி அஞ்சு பேர் இருக்கலாம். சோ நாம அஞ்சு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு அவனுங்களை அட்டாக் பண்ணணும்.
0: சோ ஷால் வி யூஸ் தி கன்?
2: முடிஞ்ச வர குரிலா அட்டாக். அவங்க கன் ஷாட் பண்ணுனா கன்னை யூஸ் பண்ண.
0: ஓகே கனல் சார்.
3: சார், அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவை ஒருவேளை இந்த பில்டிங்கில் அடைச்சி வைக்கலனா?
2: ஆஸ் பர் ஸ்டெல்லாஸ் இன்ஃபர்மேஷன், இந்த பில்டிங்கில் தான் அந்த சயின்டிஸ்ட்டை அடைச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம எம்ஏபி விங்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்க, கவனம். அவனுங்க அசந்த நேரத்தில் நாம் தனித்தனியாக போய் அட்டாக் பண்ணணும். டார்கெட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்?
3: ஓகே சார், அண்டர்ஸ்டுட்.
1: இது தனியாவா? ஃபைமா, நான் இன்னைக்கு கைமா தான்.
5: ஸ்ரீதர், உன்னால முடியும். உனக்குள்ள எப்பயும் ஒரு புலி தூங்கிட்டு இருக்குமே, அத வெளியே வர சொல்லு.
1: ஃபைமா, நான் என்ன ஜூவா? உள்ள இருந்து புலியை வர சொல்ல ஏதாவது பொருத்தமா சொல்ற.

0: யா, என்ன ஆக போகுதோ? அப்பனே ஐயனாரே, காஷ்மீர்ல என் கதை முடியாம பாத்துக்கப்பா.
1: கைஸ், இங்க செல்போன் சிக்னல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்க முடியாது. வித்தின் 2 மினிட்ஸ் 5 பேரையும் டார்கெட் பண்ணி லாக் பண்ணிடணும். முடிஞ்ச அளவு அவனுங்களை மயக்க நிலைக்கு கொண்டு போயிருங்க. சி கைஸ், நமக்கு டார்கெட் அந்த ரூபலாவை உயிரோட மீட்கணும். பிளாக் ஷேடோவை உயிரோடையோ இல்லை புணமாகவோ பிடிக்கணும்.
2: ஓகே சார், நம்மளை எங்கெங்கேயோ அலைய விட்ட அந்த கேங்கை சும்மா விடக்கூடாது.
3: எஸ் சார், இன்னையோட அவனுங்க கதையை முடிக்கிறோம்.
0: என்ன ஆளாளுக்கு ஒரு பச்சை டயலாக் பேசுறாங்களே, நம்மளும் பேசலைனா ஒரு மாதிரி ஆகிடுமே.
4: கனல் சார், இந்த ஸ்ரீதர்னா யாருன்னு இப்ப பாப்பீங்க.
2: ஏன் இதுவரைக்கும் கம்பளி போத்திருந்தியா? ஆள் தெரியாம இருக்க.
4: அதானே, நான் பச்சை டயலாக் பேசினா உனக்கு பொறுக்காதே.
1: ஓகே கைஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவனுங்களை மூர்ச்சைக்கு கொண்டு போயிருங்க, இல்லைனா கதைக்கு முடிச்சிருங்க. ஓகே
4: ஓகே சார்,
1: லெட்ஸ் அட்டாக்.

0: என்ன சார், அத்தனை பேரும் சாஞ்சிட்டானுங்க.
1: எஸ் கண்ணல் சார், ஒவ்வொன்றும் மரண அடி.
2: நான் மட்டும் என்னவா என்ன அடி?
0: எது, நீ வாங்கின அடியை தானே சொல்ற ஸ்ரீதர்?
2: ஆஹா, பார்த்துட்டாய போலயே.
0: நான் மட்டும் வந்து உன்னை காப்பாத்தலனா உன் கழுத்துலயே அவன் முடிச்சிருப்பான்.
2: சரி சரி விடு பாய்மா, சண்டனா சில அடிகள் விழத்தான செய்யும்.
1: உள்ள என்ட்ராகிலாமா சார்? இவனுங்களை நம்ம அடிச்சு போட்டது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல?
3: எஸ் காத்ரின், கண்டிப்பா. மேபி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்களோட ஆட்கள் உள்ள இருந்து நம்மள தாக்க வரலாம்.
2: என்னது, இன்னும் கொஞ்சம் பேர் வராங்களா? ஆத்தாடி.
0: திரும்பி
2: போயிடலாம். பேசிட்டு இருக்கும் போது காது பக்கத்துலயே சுடுறது.
3: Guys, keep moving.

0: பயமா இந்த பக்கம் ரெண்டு பேரு.
1: டேய் நீ தள்ளி நில்ரா. ஸ்ரீதர் நீ அவளை ஷூட் பண்ணு.
0: என்கிட்ட தான் கன்னே இல்லையே.

0: சார், ஒரு வழியா வந்தவனங்களாம் காலி.
1: குட், நாம இப்ப பில்டிங் குள்ள போகணும். நாம வந்துட்டோம்னு தெரிஞ்சா அந்த பிளாக் ஷேடோ அலர்ட் ஆகி அந்த ரூபலாவை கொல்லவும் வாய்ப்பு இருக்கு.
0: சார், வெளியே வந்த எல்லாரையும் காலி பண்ணியாச்சு, இனி அடுத்த பிளான்?
1: ரொம்ப கவனமா பில்டிங் குள்ள போகணும். என் பின்னாலேயே வாங்க.
0: கனல் சார், உள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கே, அந்த பிளாக் ஷேடோ எஸ்கேப் ஆயிருப்பானோ?

0: வெல்கம் மிஸ்டர் கமல் பிரியன், வெல்கம். நீயும் உன்னோட டீமும் ரொம்ப கிளவர்னு நிரூபிச்சிட்டீங்க. தேடி தேடி தேடி கண்டுபிடிச்சு என்னோட இடத்துக்கே வந்துட்டீங்களே. குட், வெரி குட்.
1: என்ன சார், யாருமே இல்ல, ஆனா குரல் மட்டும் கேக்குது.
0: கனல், அநியாயமா நீயும் உங்களோட டீமும் காஷ்மீர்ல வந்து உயிரை விட போறீங்களே? அத நினைக்கிறப்பதான் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. எங்களுக்கு இடைஞ்சல்னு வர்றப்ப எப்படி நாங்க சயின்டிஸ்ட் ரூபலாவ இன்னும் உயிரோட வச்சிருப்போம் கனல் பிரியன்? பாவம், அந்த சயின்டிஸ்ட் ரூபலா எப்பவோ கடவுள்கிட்ட போயிட்டா. உங்க முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சு.
2: சார், அதோ அந்த ஸ்பீக்கர்ல இருந்து தான் அவனோட குரல் கேக்குது.
3: என்ன சார், ரூபலாவ கொன்னுட்டதா சொல்றான்?
4: Let wait guys, இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரது recorded voice.
1: அப்படினா அவ இந்த பில்டிங்ல இல்லையா? அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவ கொன்னுட்டானா?
4: கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. கிரவுண்ட் வுட்டன் ஃப்ளோர கவனிச்சிங்களா? ஏதோ சவுண்ட் டிஃபரன்ஸ்.
2: என்ன சவுண்ட் டிஃபரன்ஸ் சார்?
4: ஸ்ரீதர், இந்த ரூமோட அந்த ரைட் கார்னர்ல போய் நில்லு.
5: சார், என்னைய மட்டும் தனியா அனுப்புறீங்க?
4: சொன்னதை செய், அங்க நடந்து போ.
5: போறேன், எல்லா பரிசோதனையும் என்னைய வச்சே பண்ணுங்க.
1: சார், நான் இங்க கார்னர் வந்துட்டேன்.
2: சார், எனிதிங் சஸ்பீஷியஸ்?
4: எஸ் Black Shadow எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு.
1: எங்க சார்?
4: He is here. இங்க தான் இருக்கான்.
1: இங்கயா சார்? இந்த பில்டிங்லயா?
4: எக்ஸாக்ட்லி. நீ நிக்கிற இடத்துல வேற வுட் சவுண்ட் வருது. மேபி அங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கலாம். கொஞ்சம் விலகி நில்லு. My guess is correct. இது சின்ன ஹூக் மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஓபன் பண்றேன்.
2: ஆமா சார், கீழ படிக்கட்டு போகுது.
4: அவன் இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் பதுங்கி இருக்கணும். கைஸ், நான் ஃபர்ஸ்ட் கீழ இறங்குறேன். 1 by 1 கீழ இறங்கி என் பின்னாடியே வாங்க.
2: ஓகே சார்.
4: கேத்ரின், பியூலா, சயின்டிஸ்ட் ரூபலாவோட கட் அவுத்து விடுங்க. வாயில் இருக்க பிளாஸ்டரை எடுத்து விடுங்க.
2: நீங்க எல்லாரும் முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து.
0: வெல்கம் வெல்கம் கனல் பிரியான். உன்னை ஏமாத்தவே முடியாது போல இருக்கு. ரொம்ப பிரில்லியண்டா அடுத்தடுத்த மூவ் பண்ணி கடைசியில என் முன்னாடியே வந்து நின்னுட்டியேன். பட் டுடே இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் டே டு யூ அண்ட் யுவர் டீம்.
4: நீ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே எழுதுறியா? நான் உங்ககிட்ட போன்ல சொன்னதை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறப்ப உன்னோட கடைசி நாள் அதுதான். அந்த நாள் இந்த நாள் தாண்டா.
2: சார், அவன் கையில கன் வச்சிருக்கான் சார்.
0: யாரோட கடைசி நாள் இன்னைக்கு பார்த்துடலாம் கனல் பிரியன்.
6: Guys, down! அவன் சுடுறான்!

வெல்டன் கனல் பிரியன், வெல்டன். இவ்வளவு நாள் நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுன பிளாக் ஷேடோவை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. கங்கிராட்ஸ் கனல், கங்கிராட்ஸ்.

0: என்னோட டீம் மட்டும் இல்லைனா இது சாத்தியம் இல்லை மேஜர் சார்.
1: காஷ்மீர்ல அவனை எப்படி பிடிச்சீங்க
2: மேஜர் சார்? நீங்க அங்க காஷ்மீர்ல நடந்ததை நேர்ல பாத்துருக்கணுமே. அந்த பிளாக் ஷேடோ இவங்களை குறி வச்சு சுட ஆரம்பிச்சிட்டான். நாங்க அந்த குறியில இருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டோம். அவன் கோமாயி சயின்டிஸ்ட் ரூபலாவை பார்த்து சுடுறதுக்கு கண்ணை திருப்பிட்டான். அப்புறம் நான் சும்மா இருப்பேனா?
3: டே டே டே,
2: சரி சரி. அப்புறம் நான் கனல் சார்னு கத்துனே, கனல் சார் அவன் தோல் பட்டிலே குறி வச்சு சுட்டுட்டாரு. அவன் அங்கேயே துடிச்சு விழுந்துட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா?
3: அப்புறம் என்ன ஆச்சுன்றத நான் சொல்றேன் மேஜர். அவனோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் எடுத்துட்டோம். அவன் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்.
4: எஸ் மேஜர், மனித இனத்தையே பேரழிவுக்கு கொண்டு போறதுதான் அவனுங்களோட பிளான்.
1: நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். அந்த 12 நம்பருக்கு பின்னாடி அப்படி என்னதான் மர்மம்?
0: ஷூர் மேஜர், அதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ. அதை பத்தி இதோ சயின்டிஸ்ட் ரூபலாவே சொல்லுவாங்க, கேளுங்க.
5: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் கண்டுபிடிச்ச கெமிக்கல் ஃபார்முலாவை அந்த பிளாக் ஷேடோ டீம் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரவே மாத்தி பேரழிவுக்கு பயன்படுத்த திட்டம் போட்டாங்க.
1: மை காட், அப்போ அந்த 12 நம்பர்
5: நம்மளோட மூளையில 12 ஜோடி நரம்புகள் முக்கியமான வேலையை செய்யுது. நம்மளோட மூளைக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அனுப்புற வேலை. இந்த நரம்புகள் சீரா இயங்குற பட்சத்துல தான் ஒரு மனுஷனோட மூளை ஆற்றல் ரொம்பவே வேகமா இருக்கும். இந்த 12 ஜோடி நரம்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்ப மூளை சார்பு பிரச்சனைகள் லைக் கேன்சர் உருவாக ஆரம்பிச்சிடும். இது சமீபத்துல குழந்தைங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த கரானியல் நர்வ்ஸ்ல பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே எப்படி அதை டயக்னோஸ் பண்ணி தடுக்கிறது அப்படின்றதுதான் என்னோட ரிசர்ச்ல நான் கண்டுபிடிச்சேன். இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நானும் ஒரு பிரெயின் கேன்சர் பேஷண்ட். எனக்கு நடந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் அது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணமே. பட் ஸ்டில் ஐ எம் கவுண்டிங் மை டேஸ். இந்த பரிசோதனைக்கு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுத்ததெல்லாம் பெருமை இல்லைங்க. இனி வர குழந்தைங்களுக்கு மூளை சார்பு பிரச்சனைகளோ இல்லை யாருக்கும் பிரெயின் கேன்சரோ வரக்கூடாது, அதுதான் என்னோட நோக்கம்.
1: ப்ரவுட் ஆஃப் யூ சயின்டிஸ்ட் ரூபலா. உங்களை போல டெடிக்கேட்டட் சயின்டிஸ்ட் நம்ம நாட்டுக்கு கிடைச்சது பாக்கியம்.
5: மருத்துவ ரீதியா நாங்க மனித இனத்தை நோய்கள்ல இருந்து காப்பாத்த போராடுறோம். பட் நீங்க எல்லாரும் நாட்டோட அரணா இருந்து மொத்த இந்தியாவையும் அந்நியர்களோட சதியில இருந்து காப்பாத்த போராடுறீங்க. யுவர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. சரி, நான் கிளம்புறேன். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: எனிவே கனல் பிரியன், ஒரு பெரிய ஆபத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்திட்டீங்க. மறுபடியும் உங்க MIB 47 டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ்.

0: அப்பாடா, ஒரு வழியா பிளாக் ஷாடோ மிஷனை முடிச்சிட்டேன்.
1: என்னது
0: அது? அது முடிச்சிட்டோம் போதுமா?
1: அது
0: காஃபி ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க அந்த வெயிட்டர்?
1: ஏன் நீ போய் காஃபி போட்டு கொண்டு வர போறியா?
2: கனல் சார், இந்த பிளாக் ஷாடோ மிஷன் நமக்கு எவ்வளவு சவாலா இருந்தது.
3: அப்பப்பா. ஆமா சார், அதுவும் அந்த 12 நம்பர் நம்மள பாடா படுத்திருச்சு.
4: பட் மனித இனத்துக்கு ஏற்படவிருந்த பேரழிவை தடுத்த நிம்மதி இருக்குல்ல?
1: எஸ் கனல் சார், யூ ஆர் ரைட். கொஞ்ச நாள் எந்த மிஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்.
5: Kanal sir, Black Shadow mission kachidama mudichitinga. Hats off sir.
6: Mudichittinga illa Stella, mudichittom. That's sir, Kanal sir.
5: Hotline la vandirukkiriye. You mean information about our next mission?
6: Exactly, Kanal sir.
5: Target?

0: லொக்கேஷன் ஓகே ஸ்டெல்லா, மீட் யூ அட் தி ஏர்போர்ட்.
1: ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ சார்.
2: என்ன சார், அப்போ நெக்ஸ்ட் ரெஸ்ட் இல்லையா?
1: சோ அப்போ நமக்கு அடுத்த மிஷன் வந்துச்சா கனல் சார்?
3: எஸ் கேத்ரின்.
1: டார்கெட் சார்?
0: மிஷன் டெவில்.
4: ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து

0: கேட்டது சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 21 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் கர்ணன் சுபாஷாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி வியூலாவாக ஏ நஃபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா, பிளாக் ஷேடோவாக கே ஞான வடிவேல், சயின்டிஸ்ட் ரூபலாவாக எம் ஹரிணி. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கணல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை 8:05 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை எல்லாமே மாற்றக்கூடிய ஒரே ஆளு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட நம்ம குழந்தைகளோட பேச்சு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பங்கேற்கக்கூடிய குழந்தைகள் கவிதைகள், பாடல்கள், புராணங்கள், சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பல்வேறு தலைப்புகளில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மற்றும் இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் கதை கேட்க வாங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக புறநானூற்று தாய்நூல் குறித்து பேச வராங்க மாணவி அக்சனா ஸ்ரீ.
4: வணக்கம், நான் அக்ஷனா ஸ்ரீ. செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் 8 படிக்கின்றேன். இன்று நான் கலைஞர் எழுதிய புறநானூற்று தாய் கூறப்போகிறேன். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வால் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த பலகலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகனிலேயே அழகில்லை, புதுமையல்ல. கிளியின் மேல் சிலுப்பு கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டான் மானத்தின் உரையுடம். மரவன் மாளிகை இல்லத்து வாளிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வலியெழுப்ப பொக்கை வாய்த்தனி திறந்து இப்படி எண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெரு மூச்சு வாங்கிறாய் ஆண் மகனானி. தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றார். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இது வல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேளியே விட்டுவிடு. மணிதான் உன் மகன் களத்தில் என்றான். தலைகுனிந்து நிமிந்தால் தாய் கிளவி ஒரு முறை, தாயம் ஆடுகையில் காய்கள் வெட்டுவது உண்டு. களமும் அதுதான், காயம் மார்பிலா முதுகிலா என்றால் முதுகில் என்றான். கிளவி துடித்தனர், இதயம் வெடித்தனர், வாளை எடுத்தனர். முள ஒலித்த திக்கே நோக்கி முடுக்கினால் வேகம். கோலைக்கு பால் கொடுத்தேன், குப்பர விழுந்து கிடக்கும் மோலைக்கு பேர் போர் வீரனா.

0: அடடா மானம் எங்கே? முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணால. அவருக்கு பிறந்தானா? அடடா மானம் எங்கே? குட்டி சுவர்க்கும் கீழாக விழுந்து பட்டான். இமய வரம்பினிலே வீரம் செழிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசைகள் துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும். மதுவும் சுறாவும் உண்டுவாலும் மானமற்ற வம்சமெடா. மரத்தமிழ் கூடியிலே மாசு தூவிட்டாய், மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொழுத்தாய், திமிர்பாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையோ? அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோலையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதிரனால் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுன்னையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று இரத்த வெள்ளம். பின குவிரிலும் பெருமூச்சு வாங்க நடந்தாள். மன பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் அவள் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான். அரு தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பே. அடடா கரு தெரிய பொய் சொன்ன அந்த கயவன் எங்கே? வாலிங்கே அவன் நாக்கெங்கே? நன்றி.
1: அடுத்ததா பாரதியார் பாடல நம்ம செவிகளுக்கு இனிமையா பாட வராங்க மாணவர் விக்னேஸ்வரன்.
2: என் பேர் விக்னேஸ்வரன், நான் 12 வகுப்பு படிக்கிறேன். பாரதியார் பாடல் பாட போறேன். வெள்ளி

பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பா

0: முத்துக்குளிப்பதொரு தென்கடலிலே, முத்துக்குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே. முத்துக்குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே. நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே. முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வெள்ளிப்பனிமலையில் மீதுலாவுவோம், அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலே கடல் முடிந்து கப்பல் விடுவோம்.
1: நிகழ்ச்சியில் இனி நக்கீரரால் பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை குறித்து உரை வழங்க வராங்க மாணவர் அதிமித்திரன்.
2: வணக்கம், என் பெயர் அதிமித்ரன். இன்று நான் நம்முடைய அழகான மதுரை மாநகரத்தோடு தொடர்புடைய ஒரு சிறப்பான தமிழ் நூலை பற்றி பேசப்போகிறேன். அது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரன். நக்கீரர் வாழ்ந்ததும் தமிழை வளர்த்ததும் நம் மதுரை மண்ணில்தான். திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானின் பெருமைகளும் அவர் அருளும் சிறப்புகளும் அழகாக கூறப்பட்டு உள்ளன. மதுரை என்றாலே தமிழ் கோவில் திருவிழா பாரம்பரியம் என்று நினைவுக்கு வரும். அந்த மதுரை மண்ணில் பெருமையோடு திருமுருகாற்றுப்படையையும் நினைத்து பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தமிழை நேசிப்போம், மதுரையை பெருமைப்படுத்தவும், முருகப்பெருமானின் வணங்குவோம். திருமுருகாற்றுப்படை நேரிசை வெண்பாக்கள். குன்றம் மெரிந்தாய், குறைக்கடலில் சூழ்ந்தடைந்தாய், புன்தலை அபூதப்படுவிடையாய் என்றும் இளையாய் அழகியாய் உண்டானேரே உலையாய் என் உள்ளத்தூரே. குன்றம் எரிந்ததும், குன்றப்போர் செய்ததும், அன்று அங்கு அமர இடர் தீர்த்ததும், இன்று எண்ணி கைவிடாய் நின்றதும், கற்பொந்தும்பில் காத்ததும், மெய்விடாய் வீரன் கைவேல், வீரவேல் தாரவேல், விண்ணோசரை மீட்ட தீரவேல், செவ்வேல் திரிக்கவேல்.

வாளி குளித்தவன் கொற்றவன் சுழ்வாவும் ஒன்றும் தொழுத்தவன் உண்டே துணே. இன்னும் ஒரு காணன் திடுமை குன்றுக்கும் கொள்நவில் வேல் சூழ்ந்தடிந்த கொற்றவா உன்னம் பனிவேல் நெடும் குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க தகும். உன்னை ஒளிய ஒருவரையே நம்புகிறேன், பின்னே ஒழையான் பின் செல்லேன். பன்னீருகை கோலப்பா வானூர் கொடியமினி தேத்த வேலப்பா செந்தில் வாழ்வேல். அஞ்சுபூம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமில்லி அஞ்சன வேர் தோன்றும் நெஞ்சிற்கான இணுகின் இருகானும் தோன்றும் முருகான் முருகனே செந்தில் முருகனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தந்தை காடு எப்பொழுதும் நம்பியே கைத்தொடுவேனான். காக்க கடவை நீ காவாது இருந்த கால் ஆர்க்கு பரம்பா மருகுவா பூக்கும் கடம்பா முருகா கதைவேளா நல்ல இடமானினி பரங்குன்றில் பன்னீர்கை கோமாந்தின் பாதம் கரங்குப்பி கண்குளிய கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சி அணிமுருகா ஆட்டுப்படையில் புசையால் கொண்டே புகழ் நக்கிரர் தான் உடைத்த நாள் முருகா ஆட்டுப்படையை தற்கோளம் நாள்தோறும் சாற்றினால் உன் கோலமா முருகன் வந்து மனக்கவலை தீ தொழிலில் தான் இழுத்து எல்லாம் தரும். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி நம்ம இந்தியா பல்வேறு துறைகள்ல சாதனை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணு அறிவியல் துறை. இந்த அறிவியல் துறையில் இந்தியாவின் சாதனை குறித்து பேச வராங்க மாணவி சோபனா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் பா சோபனா, 9வது வகுப்பு செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். இன்று அறிவியல் துறையில் இந்தியாவின் சாதனைகள் என்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அதன் வளங்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை, அந்த நாட்டின் அறிவும் அந்த அறிவை புதிய கண்டுபிடிப்புகளாக மாற்றும் திறனும் தான் அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உலகத்தின் கவனத்தை ஈர்த்து வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நாம் மேலே பார்க்கும் போது தெரியும் வானம், அந்த வானத்தை தாண்டி இருக்கும் விண்வெளி, அதன் மர்மங்களை ஆராய வேண்டும் என்ற மனிதனின் கனவு இந்தியாவிலும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றன. அந்த கனவுகளின் மிகச்சிறந்த வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி. சந்திராயன் 3 மூலம் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கிய இந்தியா உலக அரங்கில் ஒரு முக்கியமான சாதனையை பதிவு செய்தது. அந்த வெற்றி ஒரு விண்கலம் நிலவில் தரையிறங்கிய நிகழ்வு மட்டுமல்ல, அது நமது விஞ்ஞானிகளின் அறிவு, திட்டமிடல், குழு முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் வெற்றி. அதனால்தான் அந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் பெருமையை ஏற்படுத்தியது. அந்த வெற்றி ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்கிறது. நாம் கனவு காணும்போது அந்த கனவை சாதனையாக மாற்றும் திறனும் நம்மிடம் இருக்கிறது. இதே அறிவியல் பயணத்தில் இன்று உலகையே மாற்றிக்கொண்டிருக்கும் துறையாக உருவெடுத்துள்ளது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு காலத்தில் அறிவியல் புனைகதைகளில் மட்டுமே பார்த்து வந்த இந்த தொழில்நுட்பங்கள் இன்று நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இது பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாம் அறிவியல் வளர்ச்சியை பற்றி பேசும்போது நம் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு துறையாக உருவெடுத்துள்ளது செமிகண்டக்டர் மற்றும் சிப் தொழில்நுட்பம். நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன், பயணம் செய்யும் நவீன கார்கள், நாம் பயன்படுத்தும் கணினிகள், நமது மருத்துவ துறையில் இருக்கும் நவீன கருவிகள், இவற்றின் பின்னால் செயல்படும் மிக முக்கியமான தொழில்நுட்பம்

சிறிய சிப்கள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் அறிவியல் மிக பெரியது. இதுதான் அறிவியலின் அழகு. அறிவியல் என்பது விண்வெளியிலும் தொழில்நுட்பத்திலும் மட்டும் பயன்படுவதல்ல, அது மனித வாழ்க்கையோடும் நேரடியாக இணைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மருத்துவ அறிவியல். மருந்து ஆராய்ச்சி, தடுப்பூசி உருவாக்கம், புற்றுநோய் சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை, இதய சிகிச்சை என பல்வேறு துறைகளில் இந்தியாவின் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருகின்றனர். மருந்து உருவாக்கம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நாம் அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம். இன்று ஒரு சிறிய கடையில் பொருள் வாங்கினாலும் சில நொடிகளில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடிகிறது, வங்கி சேவைகளை பெற முடிகிறது, அரசு சேவைகளை அணுக முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தகவல்களை உலகின் எந்த மூலையிலிருந்தும் பெற முடிகிறது. இதற்கு யூபிஐ போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இப்படி எல்லா ஒரு துறைகள் பற்றி

மாற்று சிகிச்சை, இதய சிகிச்சை என பல்வேறு துறைகளில் இந்தியாவின் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருகின்றனர். மருந்து உருவாக்கம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நாம் அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம். இன்று ஒரு சிறிய கடையில் பொருள் வாங்கினாலும் சில நொடிகளில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடிகிறது, வங்கி சேவைகளை பெற முடிகிறது, அரசு சேவைகளை அணுக முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தகவல்களை உலகின் எந்த மூலையிலிருந்தும் பெற முடிகிறது. இதற்கு யூபிஐ போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இப்படி எல்லா ஒரு துறைகள் பற்றி பேசும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி மனதில் தோன்றுகிறது. அது என்னவென்றால், அடுத்த இந்தியாவின் பெரிய சாதனை என்ன? அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதனை உருவாக்கப் போவது யார் என்பது நமக்கு தெரியும். இன்றைய மாணவர்கள், இன்றைய விஞ்ஞானிகள், இன்றைய இளைஞர்கள். ஒரு மாணவன் கேட்கும் ஒரு சிறிய கேள்வி நாளை ஒரு கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கலாம். இன்று ஒரு இளைஞன் காணும் ஒரு சிறிய கனவு நாளை உலகமே பாராட்டும் ஒரு சாதனையாக மாறலாம். அதனால் அறிவியலை வெறும் பாடமாக மட்டும் பார்க்காமல் அதனை பற்றி நாம் கேள்வி கேட்போம், புதியதை சிந்திப்போம், ஆராய்வோம். ஏனென்றால் இன்றைய ஆர்வம்தான் நாளைய சாதனை, இன்றைய கனவுதான் நாளைய கண்டுபிடிப்பு. இந்தியாவின் அறிவியல் பயணம் ஏற்கனவே நமக்கு பல பெருமையான தருணங்களை வழங்கியுள்ளது. ஆனால் இது முடிவல்ல, இது இன்னும் மிகப்பெரிய சாதனைகளுக்கான தொடக்கம். நாம் பெருமையுடன் சொல்லலாம், இது கண்டுபிடிப்புகளுக்கான முடிவல்ல, இன்னும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கான தொடக்கம். நன்றி, வணக்கம்.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி சிவகங்கையில் உள்ள சுற்றுலா தலங்கள் குறித்து பேச வராங்க, வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மு பிரபாஷினி, 9ஆம் வகுப்பு செட்டிநாடு பப்ளிக் பள்ளி. இன்று நான் சிவகங்கையின் சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் பற்றி பேசப் போகிறேன். சிவகங்கை என்றாலே நம் நினைவுக்கு வருவது வீரமும் வரலாறும் பண்பாடும் மட்டுமல்ல, இயற்கை அழகும் ஆன்மீக சிறப்பும் பாரம்பரியமும் நிறைந்த அற்புதமான சுற்றுலா தலங்களும் தான். அப்படி முதலில் நாம் செல்வது கீழடி. வைகை நதிக்கரையில் வரலாறு பேசும் மண் கீழடி. கீழடி என்பது அகலாய்வுத்தலம் மட்டுமல்ல, அது தமிழர் பெருமையின் அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வாழ்ந்த நாகரிகத்தின் தடயங்களை உலகுக்கு காட்டும் வரலாற்று பொக்கிஷம் கீழடி. கீழடி என்பது கடந்த காலத்தின் கதை மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய வரலாற்று செல்வம். தமிழனின் வரலாறு எங்கே? அதற்கான பதில் புத்தகத்தில் மட்டுமில்லை, நம் மண்ணுக்குள்ளும் இருக்கிறது. அந்த மண்ணை தோண்டி எடுத்த வரலாற்றின் பெயர் கீழடி. அடுத்ததாக சிவகங்கை மண்ணில் வீரத்தின் வரலாறு எழுதப்பட்ட இடம் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழை இன்றும் நினைவூட்டும் சிவகங்கை அரண்மனை. சிவகங்கை என்றாலே நம் நினைவுக்கு வருவது வீரப்பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார், ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீர தமிழச்சி. அவரது வீர வரலாற்றை நினைவூட்டும் ஒரு பெருமை மிக அடையாளமாக சிவகங்கை அரண்மனை திகழ்கிறது. இன்று நாம் அந்த வரலாற்றை நினைத்து பார்க்கும்போது பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் நினைத்தால் வரலாற்றையே மாற்ற முடியும் என்ற உண்மை நமக்கு புரிகிறது. அச்சம் என்பது பெண்களின் ஆபரணம் அல்ல, துணிச்சல் தான் பெண்களின் உண்மையான அணிகலன் என்ற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தவர். இங்கே மண் மட்டுமில்லை, வீரம் இருக்கிறது. இங்கே வரலாறு மட்டுமில்லை, தியாகம் இருக்கிறது. இங்கே அரண்மனை மட்டுமில்லை, ஒரு வீரத்தின் காவியம் இருக்கிறது. இவருடன் இணைந்து சிவகங்கை மண்ணின் விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்தவர்

0: மருது சகோதரர்கள், உயிர் போகலாம் ஆனால் சுதந்திர உணர்வு போயிடக்கூடாது என்ற வீர முழக்கத்திற்கு உதாரணங்கள் தான் மருது சகோதரர்கள். வீரம் அவர்களின் ஆயுதம், தியாகம் அவர்களின் அடையாளம். தூக்கு மேடையும் தைரியமாக எதிர்கொண்ட அந்த மாவீரர்களின் வரலாறு இன்றும் நம் இதயங்களில் வீர உணர்வை விதைக்கிறது. மருது சகோதரர்கள் நமக்கு விட்டு சென்றது மிகப்பெரிய சொத்தோ பணமோ பதவியோ அல்ல, அது தைரியம், அது ஒற்றுமை, அது தாய் மண்ணின் மீது கொண்ட பாசம். உயிரை தந்தார்கள் ஆனால் உரிமையை விட்டு கொடுக்கவில்லை, வீழ்ந்தார்கள் ஆனால் வீரத்தை வீழவிடவில்லை. இவர்களின் தியாகமும் வீரமும் தலைமுறைகள் தோறும் ஒழிக்கட்டும். அடுத்ததாக ஆன்மீகமும் வீரமும் இணைந்து நிற்கும் காளையார் கோயில் நமது பாரம்பரியத்தின் பெருமை மிகு அடையாளம். காளையார் கோயில் என்பது ஆன்மீக தலம் மட்டுமல்ல, சிவகங்கை மண்ணின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு முக்கியமான இடம். பழமையான கோவில்கள், பிரம்மாண்டமான ராஜகோபுரம், தெப்பகுளம் என அதன் கட்டிடக்கலை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அடுத்ததாக பக்தியின் பாதையில், கோவில்கள் வெறும் கற்களால் கட்டப்பட்டவை அல்ல, அவை நமது பண்பாட்டையும் பக்தியையும் வரலாற்றையும் சுமந்து நிற்கும் பொக்கிஷங்கள். அத்தகைய தலங்கள்தான் சிவகங்கை மாவட்டத்தின் பிள்ளையார்பட்டி மற்றும் குன்றக்குடி. முதலில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில். குடைவரை கோவிலாக அமைந்துள்ள இத்தலத்தில் மற்ற இடங்களில் பொதுவாக காணப்படும் வடிவத்திலிருந்து மாறுபட்டு இங்கு விநாயகர் இரண்டு கரங்களுடன் காட்சியளிப்பது தனி சிறப்பு. பாறையில் செதுக்கப்பட்ட கற்பக விநாயகரை தரிசிப்பது மனதிற்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருகிறது. அடுத்ததாக குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோயில். மலையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் முருகப்பெருமான் பக்தர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறார். மலைப்பாதையில் ஏறி சென்று முருகனை தரிசிக்கும் அந்த அனுபவமே தனிச்சிறப்பு. இவை இரண்டும் சேர்ந்து சிவகங்கை மாவட்டத்தின் ஆன்மீக பெருமையை உயர்த்துகின்றன. அடுத்ததாக ஒரு ஊரை பார்க்கலாம், ஒரு வரலாற்றை படிக்கலாம், ஆனால் ஒரு ஊருக்குள் ஒரு உலகத்தையே பார்க்க வேண்டுமென்றால் ஆம், காரைக்குடி செட்டி நாட்டின் இதயம். காரைக்குடி என்பது கட்டிடங்களின் நகரம் மட்டுமல்ல, கலை, பண்பாடு, விருந்தோம்பல், தொழில், கல்வி ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒரு பெருமை மிகு நகரம். இங்கே வீடுகள் வெறும் வீடுகள் அல்ல, ஒவ்வொரு சுவரும் ஒரு கதை சொல்கிறது, ஒவ்வொரு கதவும் ஒரு கலைப்படைப்பாக திகழ்கிறது. ஆயிரம் ஜன்னல் வீடு பேரிலேயே ஒரு வியப்பு. ஆயிரம் ஜன்னல்களை கொண்டதாக புகழப்படும் இந்த பாரம்பரிய வீடு செட்டிநாட்டு கட்டிடக்கலையின் பிரம்மாண்டத்தை நமக்கு உணர்த்துகிறது. செட்டிநாட்டின் பெருமையை பேசும்போது அதன் சுவையான உணவை மறக்க முடியுமா? செட்டிநாட்டு சமையல் என்றாலே மனமும் சுவையும் விருந்தோம்பலும் ஒன்றாக கலந்த திருவிழா. அடுத்ததாக இயற்கையின் மடிக்கு செல்வோம், அது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். சிறகுகள் விரிக்கும் பறவைகள், சிலிர்க்க வைக்கும் இயற்கை காட்சிகள், இவை இரண்டும் சங்கமிக்கும் இடம்தான் வேட்டங்குடி. அதனால் வேட்டங்குடி வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இயற்கை நமக்காக எழுதும் கவிதை, பறவைகள் நமக்காக பாடும் இசை, சிவகங்கை மண்ணின் அழகை உலகிற்கு சொல்லும் பசுமை பொக்கிஷம். இறுதியாக கல்வியும் கலாச்சாரமும் சங்கமிக்கும் அழகியம்மன். கோபுரங்கள் ஒரு நகரத்தின் பெருமையை சொல்லலாம், ஆனால் கல்வி நிறுவனங்கள் தான் அந்த நகரத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும். செட்டிநாட்டின் பாரம்பரிய பெருமையை சுமந்து நிற்கும் காரைக்குடி இன்று கல்வியிலும் தனக்கென ஒரு சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது. அந்த பெருமையை உயர்த்தும் கல்விக்கூடமாக அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடியின் கல்வி பெருமையை உலகளவில் எடுத்து செல்லும் முக்கிய கல்வி நிறுவனமாக திகழ்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, வீரத்தை தேடினால் சிவகங்கை, வரலாற்றை தேடினால் கீழடி, இயற்கையை தேடினால் வேட்டங்குடி, கலையை தேடினால் காரைக்குடி மற்றும் செட்டிநாடு, கல்வியை தேடினால் அழகப்பா பல்கலைக்கழகம், ஆன்மீகத்தை தேடினால் பிள்ளையார்பட்டி மற்றும் குன்றக்குடி. இத்தனை பெருமைகளை தன்னுள் சுமந்து நிற்கிறது நம் சிவகங்கை. எனவே சிவகங்கையை போற்றுவோம், சிவகங்கையின் பெருமையை உலகறிய செய்வோம். வாய்ப்பிற்கு நன்றி.
1: பல்சுவை நிகழ்ச்சியில் நிறைவாக பாரதியார் பாடல தனது குழுவினரோடு பாட வராங்க மாணவிகள், வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம், என் பெயர் பெரியார் பிரிட்னி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: என் பெயர் ஹர்ஷிதா, நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
4: வணக்கம், என் பெயர் பவ்யஸ்ரீ, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: வணக்கம், என் பெயர் லக்ஷிதா, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
6: வணக்கம், என் பெயர் சிவானி, நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.

0: கரும்புச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கதை கேட்க வாங்க. கதை கேட்க வாங்க பகுதியில் நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் கதைகள் சொல்ல வராங்க டி இருதயமேரி அவர்கள்.
1: ஒரு ஊர்ல ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு 4 புதல்வர்கள். அந்த 4 புதல்வர்களை பத்தி இவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா அவங்க வந்து சோம்பேறித்தனமா, வேலை பார்க்காம, ஒற்றுமை இல்லாம இப்படியே இருந்துட்டே இருந்திருக்காங்க. அவருக்கு பிள்ளைங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு ஒரு நாள் அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். அப்ப இவங்களுக்கு வந்து ஒற்றுமையோட பலத்தை பத்தி இவங்களுக்கு வந்து சொல்லி இவங்க வாழ்க்கை நல்லபடியா சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவங்க 4 பையன்களையும் கூப்பிட்டாராம். எல்லாரும் போய் விறகு குச்சி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து

0: சட்டா கட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். இவங்க எல்லாரும் வேகமா போய் கொண்டு வந்து அவங்க தந்தையிட்ட கொடுத்தாங்களாம். அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதுல இருந்து ஒவ்வொரு குச்சியா உருவி ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு கையில கொடுத்தாராம். இந்த குச்சியை வந்து நீங்க உடங்கன்னு சொல்ல உடனே ஒரு செகண்ட்ல நாலு பேருமே உடச்சிட்டாங்களாம். அப்புறம் அடுத்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த கட்டா உள்ள அந்த குச்சி கட்டை வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்து இப்ப நீங்க இதை உடைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவங்களால உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அப்பதான் அவர் சொன்னாராம், நீங்க நாலு பேரும் தனித்தனியா இருக்கும்போது உங்களை யாரும் ஈஸியா வீழ்த்திடலாம். இதே இது நீங்க வந்து ஒற்றுமையா நாலு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. அதனால நான் என்னோட காலத்திலேயே வந்து இதை உணர்த்தணுங்கிறக்காண்டிதான் நான் உங்களுக்கு இதை செஞ்சேன். என் காலத்துக்கு அப்புறம் நீங்க நாலு பேரும் நல்லபடியா ஒற்றுமை இருந்து நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சு நல்லபடியா வாழணும்னு சொன்னாராம். இந்த கதை மூலம் என்ன தெரியுது, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் புரியுதா?
1: கதை கேட்க வாங்க பகுதியில் இதுவரை நமக்காகவும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்காகவும் கதைகளை கூறினார் டி இருதயமேரி அவர்கள். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலக்ஷ்மி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது நேயர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. ஆமாம், ஏன் அப்படின்னா உங்களுடைய கடித வழி விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இணைந்து சேர்க்க காத்திருக்கும் நிகழ்ச்சி இது. காய்ச்சல் வரியம் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், அது கடிதம் மூலமாக. அதே போல் உங்களது விமர்சனங்கள், நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்களது விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காய்ச்சல் வரியம் கடித மலர்கள் பகுதி, மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, சொக்கிகுளம், மதுரை 625005. இந்த 002 இந்த முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பணும். அப்படி எழுதி அனுப்பப்பட்ட நிறைய கடிதங்கள் நம்ம நிலையத்தில் இருக்குது. அந்த அன்பான நேயர்களின் கடிதங்களை நாம் இப்போ கேட்டு அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கேட்டு இணைந்திருக்க போகிறோம் நேயர்களே. சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு நம்ம கேட்கலாமா? யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குமரன் காலனியிலிருந்து, அதாவது கைத்தறி நகர் குமரன் காலனியிலிருந்து ஸ்ரீதேவி, குமரன், மணிமாலா, சூர்யா, வாசுகி, பார்கவி, மான்ஷி, பிரணிதா இவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டு கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன பாட்டு அப்படின்னா, தலைநகரம் திரைப்படத்தில் ஏதோ நினைக்கிறேன் அப்படிங்கிற பாட்டு, அதே போல் புவனா ஒரு கேள்விக்குரிய படத்தில் ராஜா என்பார் மந்திரி என்பார் அப்படிங்கிற பாட்டு, அதே போல் காதலி திரைப்படத்திலிருந்து மும்பை காற்றே அப்படிங்கிற பாட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிப்பியின் உள்ளே முத்தாடும் செய்தி அப்படிங்கிற பாட்டு, யாருக்கு யார் காவல் திரைப்படத்திலிருந்து, அதே போல் பொல்லாதவன்லேருந்து நானே என்றும் ராஜா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இத்தனை பாடல்களையும் நாம் வந்து ஒரு சேர ஒரே பாடலாக கொடுக்க போகிறோம். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, தலைநகரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், ஏதோ நினைக்கிறேன் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட நேயருக்காகவும், கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல்.

நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிறைய நேயர்களின் விருப்ப பாடல்கள் மற்றும் விமர்சன கடிதங்கள் இணைந்து சேர்க்கும் நிகழ்ச்சி. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக கேட்க இருக்கிறது ஒரு விமர்சன கடிதம். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 5/9/2026 சனிக்கிழமை பண்பலையில் இரவு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல்கள் ரஜினி நடித்த படங்களிலிருந்து ஒளிபரப்பாக கேட்டோம். துளிசை போல அமைந்தது இன்னிசை அது. மத்திய அலைவரிசை மதுரை வானொலியில் 6/9/2026 அன்று காலை 8:30 மலேசியா வாசுதேவன் பாடல்கள், பிற்பகல் 2:15 AM ராஜா பாடல்கள் ஒளிபரப்ப கேட்டோம். மகிழ்ச்சியை அளித்த நிகழ்ச்சி அது. வழங்கிய ஆர்ஜே முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சத்யசீலன் ராஜேஸ்வரி புதுமாகாளிப்பட்டி ரோடு மதுரையிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றியும் பாராட்டுகளும். உங்களுக்கும் நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய விமர்சன கடிதங்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, சொக்கி குளம், மதுரை 625002. இந்த முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். சரி, இப்போ விருப்ப பாடல் கேட்கும் நேரம். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் விருப்ப பாடல் கேட்டு வந்திருக்கும் நேயர் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 பாடல்கள் கேட்டிருக்காங்க. என்னென்ன பாடல் அப்படின்னா, இனிக்கும் இளமை திரைப்படத்திலிருந்து மாலை மயங்கினாள் அப்படிங்கிற பாட்டு, தம் படத்திலிருந்து சாணக்கியா சாணக்கியா அப்படிங்கிற பாட்டு, அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து என்னத்தவம் செய்தேன் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலில் நாம் தம் திரைப்படத்திலிருந்து சாணக்கியா சாணக்கியா பாடல் கொடுக்க போகிறோம். கேட்ட நேயருக்காக மட்டும் இல்லாமல் கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களும் கேட்டு இணைந்திருங்கள். நேயர்களே,

நேரம் இரவு 9:15. கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காட்சியில் விரியும் கடிதம் மலர்கள். இசைக்க காத்திருப்பது நேரின் விருப்ப பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி இவங்க எல்லாரும் மணிநகரம் மதுரையிலிருந்து. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:23. நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். கடித மலர்களாக வந்து இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தின் பேரில் அப்படின்னா,

ராமேஸ்வரம் எம் மதீனா அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து எம் மதீனா, அமான் ஹம்சா மற்றும் ரபிகா மெஹ்னா, எம் ரம்ஜான் இவங்க எல்லாருடைய விருப்பத்தின் பேரில், முகமது ஹபி இவங்க எல்லாருடைய விருப்பத்தின் பேரில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். என்னென்ன திரைப்படங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இருவள்ளுவர்களில் காதல் உண்டாகும் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. உல்லாச பறவைகள்லேருந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரை அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு ஜீவன் தான் நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்தும், அதனை தொடர்ந்து நாட்டாமையிலேருந்து மீனா பொண்ணு பாட்டு, அதுக்கப்புறம் வந்து சந்தித்த வேளை திரைப்படத்தில் பெண் கிளியே பெண் கிளி அப்படிங்கிற பாட்டு, சூரியம் நட்சத்திர ஜெனலில் இந்த பாடல் எல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுல நாம என்ன பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் தான் அப்படிங்கிற பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடியது. இதோ காட்சி அலைகளில்

நேரம் இரவு 9:29 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறது ஒரு இனிமையான பாடல். யாருடைய விருப்பத்தின் பேரில் அப்படின்னா, சுந்தர பெருமாள் கோவில் கலை துரைராஜன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வெட்டி வேறுவாசம் அப்படின்ற ஒரு அருமையான பாடல். இதோ காற்றலைகளில் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும்.

இசையோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காட்சியில் விரியும் கடிதமலர்கள் நேயர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் 9:34. இசைக்கு வரும் அடுத்த பாடல் பாசப்பறவை திரைப்படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. விரும்பி கேட்டிருக்கிற நேயர் இளையான்குடி, இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீது, ரியாபா, முகமது ஹாசன், ஃபாத்திமா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பாடலும் கேட்டிருக்கிறாங்க, சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து துள்ளி துள்ளி நீ பாடமா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலில் நாம் கொடுக்கக்கூடிய பாடல் வந்து பாசப்பறவை திரைப்படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல். இதோ காற்றலைகளில் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும்

பாகங்களோடு இசை விழா வந்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காட்சியில் விரியும் கடிதம் மலர்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த விருப்ப பாடல் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ். இவங்களுடைய விருப்ப பாடலாக 3 விருப்ப பாடல்கள். தேடினேன் வந்தது திரைப்படத்தில் வானம் எதுவரைக்கும் அப்படிங்கிற பாடல், ஆனந்த கும்மியிலிருந்து ஓ வெண்ணிலவே அப்படிங்கிற பாடல், அதே போல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து அடி வண்ணக்கிளியே அப்படிங்கிற பாடல். இந்த திரைப்படங்கள்லேருந்து நாம் இந்த பாடல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆனந்த கும்மி திரைப்படத்தில் ஓ வெண்ணிலாவே அப்படிங்கிற பாடல் கொடுத்துடலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இதோ காட்சலைகளில். கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இரவு 9:46, கிட்டத்தட்ட 45 நிமிடங்களை கடந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நேர்களுடைய விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிற காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததா நாம கேட்க இருக்கிறது விமர்சன கடிதம். என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 இரவு வணக்கம். செப்டம்பர் 7 மதியம் வசந்த கானங்கள் கேட்டேன். பழைய பாடல்கள் கேட்பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் சின்ன குட்டி அப்படின்ற பாடல்லிருந்து தொடங்கி நிறைய பாடல்கள் இதில் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒரே பாடல் அடுத்தடுத்த நாட்களில் இடம்பெறுவதை தவிர்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். அதே படத்திலிருந்து வேறு வேறு பாடல்கள் தரலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேலும் ஆர்ஜேக்கள் தங்களுடைய பெயர்களை கூறுவது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இனிமேல் சொல்லிடுவோம் கட்டாயமாக. இன்டென்ஷனலாக சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது, நேரம் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்ஜேக்கள் வந்து பெயரை சொல்கிறது சில நேரங்களில் இதாகுது. இவங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக வந்து அதே நேருடைய இன்னொரு கடிதம். செப்டம்பர் 8 எனக்கு மிகவும் பிடித்த வசந்த கானங்கள் கேட்டேன். 10 சிறப்பான பாடல்கள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திரைப்படங்கள்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து ஒழித்த பாடல்களோட திரைப்படங்களின் பெயர்களை கொடுத்துருக்குறாங்க. தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றி அப்படின்னு கடிதம் எழுதிய நேயர் மதுரை சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா எழுதி அனுப்பியிருக்காங்க. கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிறது விருப்ப பாடல். விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா வி வேலாயுதம், திரவியமலர், விஸ்வா, துர்காதேவி, தன்விக், இவங்க எல்லாருமே விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து செம்மீனே செம்மீனே அப்படிங்கிற பாடல், அதே மாதிரி மண்ணுக்கேத்த மைந்தன் படத்திலிருந்து ஓடுகிற வண்டி அப்படிங்கிற பாடல், அதே மாதிரி தங்கமான ராசாலேருந்து தென்மதுரை சீமையிலே அப்படிங்கிற பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 பாடலில் நம்ம செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து செம்மீனே செம்மீனே பாடல் கேட்கலாம். நேயர்களே, கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

இரவு 9:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இணைந்து சேர்க்கும் நேரமாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னா, எல்வி மணி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பி ரங்கநாதபுரத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்கன்னா, தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் புதுப்பட்டி பொண்ணுத்தாயி திரைப்படத்திலிருந்து மான்குட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. யார்

அப்படின்னா எல்வி மணி, திலகவதி. நம்ம வந்து புதுப்பட்டி பொண்ணு தாயி திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுக்க இருக்கிறோம் நேயர்களே. பாடல் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் நிறைவு பாடலாக நாம் கேட்க இருப்பது புதுப்பட்டி பொண்ணு தாயி திரைப்படத்திலிருந்து.

0: है भारतीय दल का ध्वजवाहक बनने। तो उम्मीद करते हैं आपने आकाशवाणी पर हर दिन हमारे इस कार्यक्रम का आनंद लिया होगा, पसंद किया होगा। कल इस श्रृंखला के अंतिम कार्यक्रम के साथ हम फिर उपस्थित होंगे। तब तक मुझे अनुपम पाठक को आज्ञा दें, शुभ रात्रि। एडिटर विशाल कुमार और कार्यक्रम के प्रस्तुतकर्ता शाहनवाज खान।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுகளின் இன்றைய நிலவரம்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:20.
5: போயாது உழைத்து உடல் சோர்ந்து கண்ணயர காத்திருக்கும் நேரத்தில் இதமான இன்னிசை பாடல்களை தந்து மனங்களை மெல்ல மெல்ல மயிலிறகால் வருட காத்திருக்கிறது பட்டுச்சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய பட்டுச்சிறகில் கேட்கலாம் கவிதைகளும் கானங்களுமாய். வணக்கங்களுடன் அம்பிகா.

இசையோடு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. கண்கள் பேசும் அழகான மொழியே காதல், இதயம் உணரும் அழகான மௌனமே காதல், மீண்டும் மீண்டும் தேடத் தூண்டும் நினைவுகளே காதல். இப்படி எல்லாமும் இல்லை இல்லை, நம் வாழ்க்கையே பூமியின் மீது கொண்ட

பட்டு சிறகால் மெல்லிய மனங்களை மெல்ல மெல்ல வருடி கொண்டிருக்கிறது. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. எப்போதும் நிழலாய் தொடர்கிறது உன் ஞாபகம், எப்போதும் நிழலாய் தொடர்கிறது உன் ஞாபகம். ஆம், வெயிலாக தென்றலாக மழை நீராக எப்போதும் நிழலாய் தொடர்கிறது உன் காதல் ஞாபகம். ஆம், வெயிலாக தென்றலாக மழை நீராக எப்போதும் நிழலாய் தொடர்கிறது உன் காதல் ஞாபகம்.

நமக்கு இதமான கீதங்களால் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பட்டு சிறகு மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என் விழி தேடும் வெளிச்சம் நீ, என் இதயத்தின் இதய துடிப்பு நீ, என் உலகத்தின் வாசல் நீ, என் முகம் தேடும் புன்னகை நீ, என் விழி தேடும் வெளிச்சம் நீ, என் இதயத்தின் இதய துடிப்பு நீ, என் உலகத்தின் வாசல் நீ, என் முகம் தேடும் புன்னகை நீ. ஆம், என்றென்றும் நீதான் காதல், நீதான் என் காதல்.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகோடு. மௌனம் பல நேரங்களில் அழகான வரப்பிரசாதம். மௌனம் பல நேரங்களில் அழகான வரப்பிரசாதம். மௌனம் சில நேரங்களில் கொடுமையான ரணகளம். மௌனம் சில நேரங்களில் கொடுமையான ரணகளம். ஆம், என்னவழி மௌனம் என்றென்றும் என் இதயத்தில் வாழும் காதல் கவி.

0: கவிதையாய் என்றென்றும் என் இதயத்தில் வாழும் காதல் கவிதையாய்
1: மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ் லவ்.

பட்டுச்சிறகால் நம் மனங்களை வருடி கொண்டிருக்கிறது. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் தவியாய் தவிக்கிறது மனம். நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் தவியாய் தவிக்கிறது மனம். நிழலின் அருமை வெயிலில் தெரிவது போல, நிழலின் அருமை வெயிலில் தெரிவது போல, நீ அருகில் இல்லாத போதுதான் உணர்கிறது மனம். என் அன்புக்குரியவளே,

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. எத்தனை முறை முயற்சித்தாலும் சலிப்பதில்லை, எத்தனை முறை முயற்சித்தாலும் சலிப்பதில்லை. என் உயிரே, உன்னை கனப்பொழுதும் மறக்காமல் நினைக்க முயற்சி செய்யத்தான் நினைக்கிறேன். ஏனோ இப்படி நினைக்கும் நேரம் உன்னை நினைக்காமல் இருப்பேனோ, இருந்து விடுவேனோ என்ற ஐயமே எழுகிறது. ஏனோ இப்படி நினைக்கும் நேரம் உன்னை நினைக்காமல் இருந்து விடுவேனோ என்ற ஐயமே எழுகிறது.

0: இதுவரை இணைந்திருந்தீர்கள். இரவுக்கு இதம் சேர்க்கும் பாடல்களாய் வளம் வந்தது பட்டு சிறகு. விடிய போகும் விடியல் சுகமானதாய் இருக்க வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.
1: நேரம் 11:00. ஆகாஷவாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 உதயமாகும்.
2: ஆகாஷவாணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேரம் இரவு 11:02. வரும் காலை 5 மணி முதல் கட்டடங்களில் கவிபட காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை சேவை செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அரீன் அவர்கள், 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவோர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து இன்றொரு செய்திகள் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள், 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கொண்டாரகலே ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோவில் தகவல் வழங்குவர் பரமக்குடிமே சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்களின் தொடர்ச்சி கேட்கலாம், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். எட்டு 8:55 திரை இசை, 9 மணிக்கு சேரிச்சிருக்கும், 9:02 ட்ரெட்டமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு சேரிச்சிருக்கும், காலை 10:02 விருப்ப கணங்கள், 10:30 இருபட பாடல்கள், முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம், நண்பகல் 12 மணிக்கு சேரிச்சிருக்கும், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 சவரஸ்ட் மொழி பாடல், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு சேர்ச்சிருக்கும், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு சேர்ச்சிருக்கும், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களத்தின் தொடர்ச்சி கேட்கலாம், 5 மணிக்கு சேர்ச்சிருக்கும், 5:02 மாலை திண்டல், 6 மணிக்கு சேர்ச்சிருக்கும், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, இதில் மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள், 7:30 பாட்டு இது கேட்டு, 8:00 செய்தி அறிக்கை, எட்டு 5 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர்

ஆர் தாராகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 9 மணிக்கு காற்றில் விரும் கடிதம் மலர்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளின் அண்மை தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு. அதைத் தொடர்ந்து இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:06. காவிய கணங்களை கற்றல் வழியை கேட்டு ரசிக்க இது தேனும் பாலும். தேனும்பாடும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ. 1960 வெளிவந்த பாடல் இதோ. பாதை தெரியுது பார் திரைப்படத்திலிருந்து.

தேனும்பாலும் கேட்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல். இதோ 1969 வெளிவந்த பாடல். டி எம் சௌந்தரராஜன், இளரேஸ்வரி குரலில் உலகம் இவ்வளவுதான்.

0: நேரம் 11:15.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தேனும்பாலும் கேட்டுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சந்திரபாபு குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரமிரவு 11:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுட்டுகிறோம். தேனும் பாலும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் வருகிறது. 1969 வெளிவந்த திரைப்படம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் இதோ பாடல் கன்னிப்பெண் திரைப்படத்திலிருந்து.

இனிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாடும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடத்ததாக பாடல். 1966 வெளிவந்த திரைப்படம்.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தேனும் பாலும் கெட்டுக்கணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:32. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கே வி மகாதேவன் இசையில் இதோ பாடல். 1962 வெளிவந்த திரைப்படம் அழகு நிலா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:36 கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும் காவிய காணங்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. ஆளுக்குரு வீடு திரைப்படத்திலிருந்து.

தேனும் பாலும் கேட்டிருக்கோம். நேரம் 11:40. ஸ்ரீ லீலா குரலில் பாடல். இதோ அன்னையின் அன்னை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் படம் காப்பிய காணங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து

பிபா

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

தேனும்பாலும் கேட்டிருக்கிறோம். நேரம் 11:51. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடு, இந்த நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
2: நாடு என்ன செய்தது?

கொள்கை தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கள்

0: நேரம் 11:56 நிமிடம். தேனும் பாலும் நிறைவாக பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் இதோ தீர்ப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: தீயே உனக்கென்ன, தீ

0: ஹேமனுக்கென்ன புரியும்.
1: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது தேனும் பாடும். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 இனி அதிகாலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி நிகழ்ச்சியில் உள்ளது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1, எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

எழுந்து நிற்கிறது நீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை

பிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசை

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டா நிம்மதி கிடைக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்த தங்களுக்கும் ஜே,
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

கண்களில் என்றென்றும் முழுமையான

நேரம் 4 மணி. பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம். மகாலட்சுமி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சரணமையப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜு அவர்கள் குரலில்.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செம்பனார் கோயில் SRGS மோகன்தாஸ் தவிழ், ஷர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்பானி இறங்காய் எனில் எனும் பாடல், அடானாராகம் ஆதிதாளம், பாபநாசம் சிவன் சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒக்கப்பாரி கொக்கப்பாரி எனும் பாடல், கரஹர பிரியா ராகம், ஆதித்தாளம், அன்னமாச்சாரியா சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 12ஆம் தேதி. பராப வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் 4:48 நிமிடம்.

8 அஸ்வின மாதம் 12 தேதி. பராப வருடம் புரட்டாசி மாதம் 17 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 4:48. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைய காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே.

கல்லாத ஒருவன் தன்னை கற்ற அறிவுடையவன் போல காட்டிக்கொள்ளும் பெருமை கற்றவர் அவனோடு பேசத் தொடங்கும் அளவில் கெடும். குறள் எண் 405 அதிகாரம் கல்லாமை.

0: ஒருவன் தன்னை கற்ற அறிவுடையவன் போல காட்டிக்கொள்ளும் பெருமை கற்றவர் அவனோடு பேசத் தொடங்கும் அளவில் கெடும். குறள் எண் 405 அதிகாரம் கல்லாமை.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பவனி வர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்திருக்கும். 6:02 புதிய கலை சேவை செய்திகள். 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு இடம்பெற கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவோர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.

6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தியில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகச்செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கொண்டாகரள்ளி பள்ளி ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோவில் வழங்குவர் பரமக்குடி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டெட்ட மிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள், 10:30 இருபட பாடல்கள், 11:00 போஸ்ட் பாஸ்ட் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம், 12:00 செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கணங்கள், 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல், 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், 3:02 மெல்லவரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேர்மம், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர நிகழ்ச்சி, இதில் மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாராகேஷ் பங்கேற்கும் நேர்முகம், 9:00 காட்டில் வரும் கடிதமலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை தகவலில் இந்த அஞ்சலியை கேட்கலாம், 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சலியை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷவாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று நாள் முழுவதும் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி பக்தி மாலை பக்தி பாடல்களோடு இணைவோம்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னிசைகளால் இறைவனை தொழ காத்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள்.

இன்னிசை ராகங்களால் இறைவனை வழிபடும் நேரம் 5:04. பக்தி மாலை, பக்தி பாடல்கள்.

நேரம் 5:10. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பக்தி மாலை பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம்.

நேரம் 5:21. பக்தி மாலை ஆகாஷ்வாணி மதுரை FM 93.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இசை அமுதம் பருகும் நேரம்.

பனித்துளி நனைந்த இலைகளில் புதிய நாளின் கவிதை பிறக்க இசையமுதமும் இணைந்து இனிமை சேர்க்கும் நேரம் இது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஹரிஹரன், பவதாரணி, ஸ்ரேயா கோஷல் இவர்களின் குரல்களில் இது ஒரு நாள் ஒரு கனவு.